நேரம் 5:37. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:44. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஷோபனாவின் குரலில் ரோக நிவாரண அஷ்டகம் கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:01. 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

நாம் கேட்ட அந்த பாடல் உன்னிமினன் பாடியிருந்த பாடல் அது. நேரம் 6:18. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அளவற்றலும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். விவித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய், சயாந்த்

குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவரும்

0: பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள்.

0: யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபெய் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்தி இருக்கை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றாலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி இது. 9 மணிக்கு கலக்கலரங்கம் கேம் ஷோ. காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு பழங்குடியின மக்கள். இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு. பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:40 தமிழில் செய்திருக்கை தொடர்ந்து ரெட்ரோ நேரம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி இணையர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள். 1:55 நிகழ்ச்சி குறிப்புகள். பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு

வர்ணஜாலம் மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இன்றிரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழ் செய்திருக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்லிர்கள் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

பாடல்கள் இது எல்லாமே காத்துட்ருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இது நமக்கான ஒரு நாள் என்றாலும் கூட இன்றைக்கி ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் நம்ம எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அந்த மாதிரி வேலை ஏதாவது முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களோட இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை தொங்குவோம். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம். அதனால் அது பற்றிய ஒரு சிற்றுரை ஒன்று கேட்கலாமா?

உலகின் காடுகளும் மரங்களும் இயற்கை புல்வெளிகளும் உருவாகியதில் இயற்கையின் பங்குக்கு இணையாக ஆதிக்குடிகளின் பங்கு உள்ளது. ஆதிக்குடி, பூர்வக்குடி, பழங்குடி, தொல்குடி, முதுக்குடி என்று பல வகைகளில் அறியப்படும் பழங்குடியினரின் சிறப்புகளை போற்றவே சர்வதேச பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு நாடு உருவான கதையும் அதன் பழங்குடிகளின் இரத்தத்தை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மலை மீதும் காடுகளுக்குள்ளும் இனக்குழுக்களாகவும் வாழ்ந்த பழங்குடியினரிடம் சென்று, இனி இந்த மலையும் காடும் மண்ணும் உங்களுக்கு சொந்தமில்லை, நீங்கள் மிருகங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறீர்கள், இயற்கையை காயப்படுத்துகிறீர்கள், அதனால் இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் சிரித்துவிட்டு குடிலுக்கு திரும்பியிருப்பார்கள். பூர்வீக குடிகளை அதே காடுகளை சூறையாடி கொண்டிருக்கின்றது நாகரிக சமூகம். மனிதன் தோன்றிய பூர்வக்குடி சமூகத்தின் எஞ்சிய மக்கள் தொகை உலகம் முழுவதும் வெறும் 370 மில்லியன்கள் தானாம். காடுகளை விட்டு விரட்டப்பட்டும் வலுக்கட்டாயமாக மறு குடியமர்வு செய்யப்பட்டும் வாழ்வாதாரத்தை தேடி சென்றும் என்று பழங்குடியினர் இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகின்றது. இந்தியாவில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி 700க்கும் அதிகமான பழங்குடிகள் இன்னும் அவர்களின் இயல்பில் வாழ்ந்து வருகிறார்களாம். அதிலும் தமிழ்நாட்டில் 30க்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் பலரும் கொஞ்சம் பொது நீரோட்டத்தில் கலந்து விட்டாலும் அவர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இன்னும் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. பழங்குடியினரை பாதுகாப்பது என்பது ஒரு பெரும் வரலாற்றை, மனித சமூகத்தின் ஆதியை காப்பதன் பொருள். பழங்குடிகளின் மொழிதான் மூத்த மொழி. அவர்களின் பண்பாடும் கலாச்சாரமும் தான் முதல் வந்தவை. இதில் பல சுத்தமாக வழக்கொழிந்து விட்டன. எஞ்சியுள்ள 700க்கும் குறைவான மொழிகள் மட்டுமே தற்போது இந்தியாவின் அழிவின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எப்படி மிருகங்கள் காடுகளின் உயிர் சுழற்சியை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனவோ அப்படியேதான் பழங்குடியின மக்களும். எனவே அவர்களை தொந்தரவு செய்யாமல், அவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காமல், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும். அத்தகைய பழங்குடியின மக்களின் உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில்தான் 1994 முதல் ஐநா சபையால் உலக பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் உலக பழங்குடியினர் தினம் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு பழங்குடி மருத்துவம் பார்க்கும் பெண்களை இன்றியமையாத அறிவு பாதுகாவலர்களாகவும் பராமரிப்பாளர்களாகவும் அங்கீகரித்தல், பாரம்பரிய சுகாதார நடைமுறைகளையும் கலாச்சார அடையாளத்தையும் பாதுகாத்தல், சமூக நலனையும் பாதுகாப்பான மகப்பேறு பராமரிப்பு முறைகளையும் மேம்படுத்துதல், பழங்குடியின மக்களின் மொழி, பண்பாடு, வாழ்வியல் மற்றும் நில உரிமைகள் அழியாமல் பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும்

0: நாம் கேட்டது உலக பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம் பற்றிய சிற்றுரை. எழுதி வழங்கியவர் ஆர்ஜே மரியம்.
1: பொய்யாரோ பொய்யாரோ.

0: மீனாட்சி இளையராஜா, மீனாட்சி சந்தோஷ் இவங்கெல்லாம் பாடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா ரவீந்திரன், சந்தோஷ் நாராயணன் இவங்கெல்லாம் பாடியிருந்த இந்த பாடல் விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையில் வந்தது ஜிகிர்தண்டா XX அப்படிங்கிற படத்திற்காக.
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
2: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும்.

0: பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்கா

0: இந்தியாவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. இது

0: தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000-க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்கா உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எப்போவுமே நம்ம வந்து இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு நாளை வந்து நம்ம வாழ வந்து மறந்துடுறோம். அது எப்படின்னா, நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு, நாளைக்குன்றது இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் இன்னைக்கு அப்படிங்கிறது இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு நாள், நமக்கான ஒரு நாள். இந்த நாளை எப்போவுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. இவங்க பாராட்டினா தான் நமக்கு வந்து வாழ்க்கை முழுமையடையும், இவங்க வந்து நம்மளை மதித்தா தான் நமக்கு எப்போவுமே மகிழ்ச்சி, இந்த மாதிரிலாம் இல்லாமல், அதாவது நம்மளுடைய சந்தோஷத்தோடைய இந்த ரிமோட்டை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்காமல் நம்ம கையிலேயே வச்சுக்கணும். சந்தோஷத்தினுடைய சாவி என்றென்றும் நம்ம கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்காக ஒரு நாள் இல்லை, டெய்லி நம்ம வந்து நேரம் ஒதுக்கணும். அது நமக்கு ஏதாவது ஒரு பாத்ரூம் சிங்கராக இருக்கலாம், பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பாட்டு பாடலாம், உடற்பயிற்சி செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம், வீட்டில் குழந்தைங்களோட விளையாடலாம், பெரியவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் பிடித்த வேலையை செய்வது அப்படிங்கிறது அந்த தருணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த மாதிரி செய்யும்போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த டோபமைன், செரட்டோனின் அப்படிங்கிற மாதிரியான ரசாயனங்கள்லாம் வந்து நிறையா வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. எப்போவுமே நம்ம ஆயுளுக்கு நாமே போடக்கூடிய ஒரு முதலீடு அப்படிங்கிறது நல்லா சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பது நம்ம கையிலே தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் சிரிங்க பாஸ் அப்படின்றாங்க. கொஞ்சம் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம்

தானமாக இருக்கணும், கொஞ்சம் மன்னிக்கவும் தெரிவிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி நமக்கு வாழணும். அப்போ தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம், எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்தோம், எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு எப்படி சார் அப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது, கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்.

0: ரன் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் உதித் நாராயணன் சுஜாதா குழுவினர் பாடினார்கள். பாடலுக்கு இசை வித்யாசாகர்.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ் போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: தில் படத்திற்காக வித்யாசாகரோட இசையில் மாணிக்க விநாயகம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு வரிகள் அறிமதி.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है।
2: ऐसा बोलो ना।
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: நேரம் 7:45. இது சென்னை விவித் பாரதி பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்வில் வள்ளுவோம் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குரல், அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற குரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அருமையான குரல். எப்படிப்பட்டாலும் சரி, நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் நம்மளுடைய அந்த பொருள் நம்மை விட்டு எப்போவுமே போகாது அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கான ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரியாயினும் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதம. அதாவது தனக்கு உரிமை இல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் நம்மளுடைய உரிமையுள்ள ஒரு பொருளை நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சாலும் சரி, அதை நம்ம விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். பரியினும் ஆகாவாம் பாலில் உயித்து சொரியினும் போகாதம. தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும். உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மன

0: சந்திரமுகி படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், வைஷாலி பாடினார்கள். பாடலுக்கு வரிகள் பா விஜய், இசை வித்யாசாகர்.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டேதா செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாடல்
2: உங்கள் சாய்ஸ்.

நேரம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆயாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட நேயர்கள்லாம் நிறைய பதிவு போட்டிருக்காங்க. யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரபாகரன் வந்து நமக்கானவை நம் என்றும் நம்மை விட்டு போகாது, நமக்கு உரியவை இல்லாதவற்றை எல்லாத்தையும் பாதுகாத்தாலும் அப்படின்ற ஒரு குரல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், அதுக்கப்புறம் அந்தோணி ராஜ், முத்துமாரி இவங்கெல்லாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரோசையா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான் அங்கேருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தீட்டாளம் டிசி ராஜேஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. வெற்றி என்பது வெறும் இலக்கை அடைவது மட்டுமல்ல, அது தொடர் முயற்சி, நேர்மை, தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றின் கலவையாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு சுருக்கமாக படிச்சிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ராஜமாணிக்கம் கோபியிலேருந்து போட்டிருக்காங்க. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள பகுதியில் வந்து மாபெரும் பண்டைய சங்கச் சொற்சாலை வந்து இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது செல்வகுமார், எம்ஜி கார்டன்லேருந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வாழ்வில் வள்ளுவம், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பு, பாராட்டுகள் அப்படின்னு. கண்ணன் வந்து மேட்டுப்பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க, இனிய ஞாயிறு காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு. எல்லா நேயருமே வந்து பார்த்திங்கன்னா இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மளுடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:01:27 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேயர்கள் கடிதம் வாயிலாக தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செஞ்சு எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. அதில் இருந்து தேர்வு செஞ்சு சிலருடைய விருப்பமான பாடல்களை இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேன் கவுண்டர்பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலை சேவல்

மாமுதீன் மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா முகமது அசன், நுருல் ஃபாத்திமா. இத்தனை நேயர்களும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தேவரா இந்த படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய விருப்பமான பாடல் இப்போ உங்களுக்காக வர இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:12 ஆகுது. விடுதலை படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜ், சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன், நாற்றம்பள்ளி, வேப்பம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா, இத்தனை பேருடைய விருப்பமான பாடலை தான் நாம் இப்போ கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வீர தீர சூரன். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கொட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை, தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேல், காசிக்குட்டை தென்றல் பெருமாள், இவர்களுடைய விருப்பமான பாடல் ஹரிஹரன் மற்றும் ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

செம்பரனார் கோவில், மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ்பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த் மோதிமாய். திருவள்ளூர் மாவட்டம் புல்றம்பாக்கம், மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா ஸ்ரீ, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் சீதாராமம். சாய் விக்னேஷுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 8:16. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க. சிதம்பரம் தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி ரத்னசபாபதி, ஜீவா வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி,

0: உங்கள் விருப்பம்.
1: நேரம் 8:21 ஆகுது. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயால், ரவிகார்டன், வீரசோழ, வீரராகவன், உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை, அம்பத்தூர் எஸ் வி நகர் எம் டி ரவிச்சந்திரன், இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ஜெய் பீம். பிரதீப் குமாருடைய குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

நேரம் 8:27. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியினுடைய

பாடலுக்கு விருப்பம் காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் கோமதி புகழேந்தி மீனாட்சி செய்யார் வட்டம் சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன் தனலட்சுமி கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா மணிகண்டன் மதுரவாயில் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன் ஹோசாக்கோட்டை தாலுகா எஸ் நாராயணக்கரை கிராமம் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் நாகராஜ் முனி நாதனம்மா வெங்கடாச்சாரி ஜெயம்மா முரளி பாக்யா ஹர்ஷா இத்தனை பேரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலின் படம் ராயன் ஏ ஆர் ரகுமானுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேரம் 8:33. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, சீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷியாத் ரிஸ்வான், ஷமியா பானு, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடல் யூத். கென் கருணாசோட குரல், ஜிவி பிரகாஷோட இசையில இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 8:36:50. விழிவாகம் குபேந்திரன், ராஜா ராஜ்குமார், ராமமூர்த்தி ஆறுமுகம், ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாஃபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய்.

பெரம்பூர் எம்எச் ரோட், ரிக்ஷாக்காரன் பகதூர்பாய், ராஃபிபாய். சென்னை அம்பத்தூர் ராணி, உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி, வாசுகி. இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தக் லைஃப். கேட்கலாம் ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீனுடைய குரலை. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 8:43. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அயப்பாக்கம் அப்பர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசில் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம். இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தி கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த படத்திலிருந்து பாடல் இப்போ வர இருக்குது. இவங்களுடைய விருப்பமான பாடலாக இதை நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்

0: பண்ணிட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
0: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
0: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

உங்கள் விருப்பம். நேரம் 8:49 நிமிடம் ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ஜோலார்பேட்டை நெரிஞ்சில்குமார், நெல்லை பாரதி, சேரை நடராஜ், மலையரசு, பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், பரணிபுத்தூர் துரைவேல் பார்த்திபன், புரிசை தண்டலம் பரந்தாமன் ஆனந்தன், காஞ்சி ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி, மருதம் ஜெயபால் சின்னப்பொண்ணு வேதம், பானாவரம் தேவன் ஜெயந்தி, திருத்தணி கீழந்தூர் ஏகாம்பரம் நளினி, இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ராட்சசி. ஸ்ரீநிதியோட குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம், வாங்க.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசி அக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:01, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இந்த ஒரு மணி நேரம் இந்த பக்கத்திலிருந்து கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன். அந்த பக்கம் நீங்கள் பதில்களோடு தயாராக இருந்தீங்கன்னா என்னோட நீங்கள் அழைப்பில் இணையலாம். நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 2952-08538-3 8 9 8 7 1. வெளியூர் நேரில் இருந்து சென்னையுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்காக சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளோடு தான் நான் காத்திருக்கிறேன். ஸோ கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஒரு பெரிய முயற்சியில் சண்டேவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நாங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போர்வைக்குள்ளேருந்து எழுந்து அப்படியே வெளியே உட்காடுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபோன் நம்பரை டயல் பண்ணி என்னோட பேசுங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கேள்வியை கேட்டேன்ற திருப்தியை விட பதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்ற ஒரு பெரிய திருப்தி தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நாம் நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உங்களுக்காக தனுஷ் மற்றும் அறிவு இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கான கேள்விகளோடு இந்த பக்கம் நான் தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி இதுதான். யாரடி உன் தோளிலே, கண் போகுதே தாபத்தேரிலே, மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே, ரெண்டு மாயமே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அழைப்பில் வரலாம். நம்முடைய கூட முதல் நேயர், வணக்கம். முதல் நேயரே இப்படியா அழைப்பில் வந்தவங்க, அவங்களுடைய அழைப்பை நான் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ கேள்விக்கான பதில்களை சொல்கிறதுக்கு தயாராக இருங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், ரேவதி சீதாராமன் காலையில பேசுறேன்.
0: எந்த இடத்துல இருந்து சார்?
1: அம்பத்தூர்ல இருந்து
0: சார். பதில் தெரியுமா?
1: நீங்க கேட்ட பாட்டு வந்து கன்னிமான்னு ஒரு படம்.
0: எப்படி சார் வாய்ப்பே கொடுக்கல, வேற யாருக்கும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன்.
1: சினிமா கேளிக்கைன்னா வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகும்.
0: ஓஹோ,
1: நல்ல விஷயம் வந்து நாயாகவும் வந்தா போகாது.
0: வாய்ப்பு கொடுப்பாரு நினைச்சேன். யாரடி உன் தோளிலே, கண் போகுதே தாபத்தேரிலே, மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே, ரெண்டு மாயமே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் எதுன்னு கேட்டிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி கனிமா படத்துல இருந்தது அந்த பாடல் தான் அது. சந்தோஷ் நாராயணுடைய குரலை ரெட்ரோ படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:13 கலக்கல அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நம்மளோட நேர்களும் அழைப்பில் இணைந்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான், ஏதோ ஒன்று கொடுக்கத்தான் அடுத்த நாளும் வருது, நல்லதை நான் எடுத்துக்கிட்டா நல்லது தான் தருது, நம்பி ஒரு காலை விப்பேன் இன்பம் அது 100 வரும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. நம்மளோட இணைப்போர் அடுத்த நேயர், வணக்கம். அழைப்பில் வர்றவங்க என்னாச்சின்னு தெரியலையே. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் இதுதான், 2952-0853, 2838-9871. வெளியூர் நேரில் இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். யார் சார்?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: செங்கல்பட்டுல இருந்து சொல்லுங்க ரவி சார், பதில் தெரியுமா?
1: தனுஷ் பாட்டு.
0: தனுஷ் பாட்டா? ஆ சரி சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து? வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சொல்லுங்க, பதில் தெரியுமா?
2: ஜெகமேதாந்திரம் படம், என்ன வேணா நடக்கட்டும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், கரெக்டான பதில் தான். அவர் பாடல் மட்டும் சொன்னார், நான் படத்தோட பேரும் கேட்டிருந்தேன். சரியான பதில் சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்குது. ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ கேட்கலாம் வாங்க.

qué. கருப்பந்தோரம் மண்ணை எடுத்து கர வீடு கட்டிக்கிட்டோம்.

0: நேரம் இப்போ சரியாக 9:24 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாய் பேசுதே, மின்சார ரயிலும் வண்ணக்குயில் போல கூவுதே, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றக்கூடிய திரைப்படம் எது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் இங்கிருந்து? நல்லா இருக்கும் பத்மாவதி அம்மா, பதில் தெரியுமா? ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாய் பேசுதே, மின்சார ரயிலும் வண்ணக்குயில் போல கூவுதே.
1: இப்போ புது 90ல வந்த படமா?
0: 90ல இல்ல, 2000க்கு அப்புறம் வந்த படம் தான்.
1: அந்த படத்தை கண்டுபிடிச்சேன்.
0: சரி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: நல்லா இருக்கு சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: கேரளமா? ஆனந்தம் பெண்ணாய் வந்து அழகாய் பேசுதே, மின்சார ரயிலும் வண்ணக்குயில் போல கூவுதே. யார் நடிச்ச படம் சொன்னா சக்குன்னு சொல்லிடுவீங்களே. யுகபாரதி இந்த பாடலை எழுதுனது.
2: புதுப்படம்?
0: சரி, அடுத்த இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர், வேலூர் கற்பாடியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க, பதில் தெரியுமா
3: மேம்? யுகபாரதி வரிகள் சொன்னீங்க, ஹீரோ யாராவது க்ளூ கொடுங்களே மேம்.
0: இல்ல, நான் பாடல் வரி சொல்லிட்டேன், பாடல் எழுதுறவங்களும் சொல்லிட்டேன், அடுத்தது நான் சொல்லிட்டேன்னா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்காக தான் சரி, கொஞ்சம் யோசிங்க.
3: சொல்லுங்க கரெக்டானு. இந்த காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தெளிவா.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த பாடல் கிடையாது. ஓகே ஓகே. திவ்யா ரமணி மற்றும் சீன் ரோல்டன் இவங்க ரெண்டு பேரும் பாடன இந்த பாடல் தான் உங்களுக்காக நான் கேட்டிருந்த கேள்வி. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: பழைய
0: பாடல் இல்லங்க, இது புது பாடலுக்கான நேரம் தான், அதுக்காக தான் கேக்குறோம். சரி சரி சரி, அப்டேட் பண்ணிக்கலாம், நாமளும் கொஞ்சம் புதுசா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி ஜெயசீலையா, நிகழ்ச்சியில இருந்ததுக்கு. வணக்கம்.
5: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து? வாழ்த்துக்கள். நன்றி சார். வீரதுரை சார் சொன்ன பதில் தான் சரியான பதில். ஆனந்தம் பெண்ணாய் வந்து அழகாய் பேசுதே, மின்சார ரயிலும் வண்ணக்குயில் போல கூவுதே, கைதொடும் போதிலே கலங்கவும் தோணுதே, அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே, எப்போதும் எண்ணில் வீச மிதந்திடும் பாவமே. குக்கு படத்திலிருந்து இந்த பாடல் தான் அடுத்து நீங்கள் கேட்க போகிறீங்க. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம் சபாஷ்.

0: நேரம் 9:36. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேர்கள் தொலைபேசி வழியாக என்ன தொடர்பு கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த பாடலுடைய வரிகள் இதுதான். ஆகாய வெண்ணிலவை அறிமுகம் செய்தாய், பார்வையால் காதல் செய்ய பரிந்துரை செய்தாய், மீண்டும் நான் மறுபடி பிறந்திட செய்தாய், உலகத்தில் உள்ளதெல்லாம் மறந்திட செய்தாய். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்றதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நந்திமாக்கம் கோபால் மேடம்.
0: சொல்லுங்க கோபால் சார், பதில் தெரியுமா?
1: சொல்லுமா,
0: ஆகாய வெண்ணிலவை அறிமுகம் செய்தாய், பார்வையால் காதல் செய்ய பரிந்துரை செய்தாய், மீண்டும் நான் மறுபடி பிறந்திட செய்தாய், உலகத்தில் உள்ளதெல்லாம் மறந்திட செய்தாய். ரொம்ப பழைய படம்லாம் இல்ல, கொஞ்சம் புது படம்.
1: கார்த்திக்
0: நடிச்சது ஆகாய கங்கை. இல்ல,

0: 2005 வெளியான திரைப்படம் இது. சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. நேர்களோடு பேசுகிறோம்னா 2952-0853-2838-3898-71. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் எங்கிருந்து?
1: திருநன்றியூர் கணபதிங்க.
0: கணபதி சார், பதில் தெரியுமா? சொல்லுங்க.
1: சின்ன தம்பி படம்.
0: அதுல இப்படி ஒரு வரி இருக்குது, நீங்க கேட்டிருக்கீங்களா? 2005 சின்ன தம்பி படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப நன்றி கணபதி சார், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மணப்புல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: பிரபு சார் சொல்லுங்க, பதில் தெரியுமா?
2: என்ன மேடம்
0: கேள்வி மறுபடியும் கேட்கணுமா? ஆகாய வெண்ணிலவை அறிமுகம் செய்தாய், பார்வையால் காதல் செய்ய பரிந்துரை செய்தாய், மீண்டும் நான் மறுபடி பிறந்திட செய்தாய், உலகத்தில் உள்ளதெல்லாம் மறந்திட செய்தாய். ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து?
3: இனிய காலை வணக்கம் சகோதரி, கூறுவது ராஜேந்திரன், திருக்கோவிலை தாலுகா மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து பேசுறீங்களா ராஜேந்திரனா? ஆகாய வெண்ணிலவை அறிமுகம் செய்தாய், பார்வையால் காதல் செய்ய பரிந்துரை செய்தாய், மீண்டும் நான் மறுபடி பிறந்திட செய்தாய், உலகத்தில் உள்ளதெல்லாம் மறந்திட செய்தாய். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது? இதுதான் கேள்வி. ஆஹா, 2005 வெளியான திரைப்படம் சொன்ன நீங்க தெய்வ திருமகளுக்கு போயிட்டீங்களே. 2005. ரொம்ப நன்றி ராஜேந்திரன் சார், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து?
4: திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா 36 வடவிலிருந்து மதியழகன் டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: மதியழகன் சார், பதில் தெரியுமா?
4: ஆமா மேடம், எனக்கு வந்து பழைய படங்கள் நினைப்பு வரும் மேடம். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மதியழகன் சார். நிகழ்ச்சியில பங்கு பெற்றோம், பேசுறோம் அப்படின்றதா ஒரு பெரிய சந்தோஷம். சோ நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க, உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக திருப்பிள்ளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:45 நம்மளோட இணைப்புல பேச இணைந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசனப்பட்டியில் சித்தன்.
0: சித்தன் சார் பதில் தெரியுமா?
1: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசனப்பட்டி சித்தன்
0: சார் பதில் தெரியுமான்னு
1: கேட்டேன். கூறுங்க,
0: மறுபடியும் சொல்லணுமா சார்? உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் இணைப்பில் இருங்க. உங்க நான் பேசுறது ரொம்ப நேரம் கழிச்சு உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, மறுபடியும் நீங்கள் என்னோட பேசுறீங்க. ஸோ அதனால் அழைப்பு கிடைச்ச உடனே உங்களுடைய ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து கால் பண்ணுறீங்க, உங்களுடைய காலை நான் எடுக்கிறேன், உங்களுக்கு லைன் கிடச்சிச்சுன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஆனால் தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸோடு நம்மளால் பேச முடியாது. அந்த ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது. நேர்கள் தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 2952853283 8 8 3 8 9 8 7 1. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? ஹலோ, அழைப்பில் இருக்கிறீங்க, லைன் போடுறாங்க எடுக்கிறாங்க, ஆனால் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நாம் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிதன் படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:51, 48 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நம்மளோட இணைப்புல இணையத்துக்கு ஒரு நேயர் இருக்கிறாரு. வணக்கம்.
1: திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம்.
0: வணக்கம். அழைப்புல வராங்க, பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடவே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் இதுதான், 2952-02-08-53, 2838-9871. வணக்்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறது யாருங்க? பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரிய யோசனையோடவே இருந்துட்டுருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்ககிட்ட 2-3 திரைப்படத்தில் இருந்து கேள்விகளை கேட்டிருந்தேன், அதில் சரியான பதிலில் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கனிமா படத்திலேருந்து வந்த ஒரு பாடல், அந்த கரெக்டாக அந்த பாடலை சொல்லிட்டாங்க. ஜெகமே தந்திரம் அப்படின்ற திரைப்படத்திலேருந்தும் பாடல் கேட்டிருந்தேன், அதையும் சொல்லிட்டாங்க. குக்கு படத்திலிருந்தும் பாடலுடைய வரிகளை சொல்லி அதுக்காகவும் கேட்டிருந்தேன், அதற்கான பதிலையும் சொல்லிட்டாங்க. அடுத்த பாடலுக்கு தான் யாராவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? இங்கே ஃபோனை போட்டு அங்கே பேசிகிட்ருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, இவ்வளவு நேரம் அழைப்பில் வந்து கேள்விகளுக்கான பதில் சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க நிறைய பேர். சரியான பதில் சொல்லனாலும் ஓரளவுக்கு முயற்சி செஞ்சாங்க. நிறைய நேர்கள் எங்களுக்கு வந்து பழைய படத்துலேருந்து கேள்விகளை கேளுங்க, அதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நேரம்

0: வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து?
1: வேலூர் மாவட்டம் சோழமாதேவியிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: உங்கள் பேர்?
1: சோழமாதேவியிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள். சோழமாதேவின்றது ஒரு, உங்கள் பேர்?
2: எங்கள் பேர் சுகன்யா மேடம்.
0: சுகன்யா, சொல்லுங்கள் சுகன்யா, பதில் தெரியுமா?
2: என்ன பாட்டு மேடம்?
0: ஆகாய வெண்ணிலவை அறிமுகம் செய்தாய், பார்வையால் காதல் செய்ய பரிந்துரை செய்தாய், மீண்டும் நான் மறுபடி பிறந்திட செய்தாய், உலகத்தில் உள்ளதெல்லாம் மறந்திட செய்தாய். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் எதுன்னு கேள்வி கேட்டிருந்தோம்.
2: எனக்கு தெரியல மேடம், வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க.
0: ரொம்ப நன்றி சுகன்யா, நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசினதுக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து சார்? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்னு சொல்லிட்டு அழைப்பிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்களே. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: வெங்கடேசன் சார், பதில் தெரியுமா?
3: அது மேடம், அது ஓம் முருகா ஓம் முருகான்ற பாடல் மேடம்.
0: ஆஹா, எந்த படம்?
3: படம் பேர் ஸ்ரீகாந்த் நடிச்சது நினைக்கிறேன். படம் பேர் ஞாபகம்,
0: ஸ்ரீகாந்த் நடிச்சது தான், படம் பேர் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அழைப்புல இருந்து கரெக்டான பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரியான பதில் சார், பம்பர கண்ணாலை திரைப்படம் தான் சரியானது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிறைவு நேர பங்கு பெற்று சரியான பதில் சொன்ன வெங்கடேசன் சாருக்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கலாம். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் உங்க எல்லாரையும் 12 மணிக்கு ரெட்டோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களில் 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பழங்குடியின மக்கள். ஓகேவா? பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளோட குழந்தைங்க பேசி நம்ம டெலிகிராம் ஐடிக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம குழந்தைங்களுடைய அந்த குரலை வந்து இந்த உலகமே கேட்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால் தொடர்ந்து தெரிஞ்சுதுங்க யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்போம். முதல்ல ஒரு பாடல், ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா யார் என்னென்னு பேசுகிறாங்க, பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா? இப்போது

0: மனுஷர்மா இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய அந்த பாடல் கபிலனுடைய வரிகளில் வந்தது. யூத் அப்படிங்கிற படத்துக்காக
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
2: குத்தால அறிவியலே கொடுச்சது போல இருக்குதா?
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா,
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நேரம் 10:11:20. இது சென்னை விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய பண்பலை வரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக பழங்குடியின மக்களுடைய தினம். அதனால் வந்து பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சிகளுக்காக நம்மளுடைய குழந்தைகள் வந்து பேசி அனுப்புகிறாங்க. யாரெல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களுடைய அந்த பதிவு வந்து இப்போ நம்ம ஒளிபரப்புவோம். ஒளிபரப்பும் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம குழந்தைங்களுடைய அந்த குரல், அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் முழுக்க வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. எனவே வந்து நேர்களே இணைஞ்சிருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இப்போ நிகழ்ச்சியில் வந்து முதல்ல யார் அனுப்பிச்சிருக்கா கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ட்ரேசியா நிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு பழங்குடியின மக்கள். பழங்குடியின மக்கள் என்பவர் இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள். அவர்கள் பல தலைமுறைகளாக காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கை வளங்களில் பாதுகாப்பதில் அவர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. அவர்களுக்கென்று தனித்துவமான மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கலைகள் உள்ளன. அவர்களின் வாழ்க்கையை முறையையும் கலாச்சாரத்தையும் நாம் மதித்து பாதுகாக்க வேண்டும். கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு சமமாக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். பழங்குடியின மக்களை பாதுகாப்போம், அவர்களின் பாரம்பரியத்தையும் இயற்கையையும் காப்போம். இன்று வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: பிரைசி அனிஷா ரொம்ப அழகாக வந்து அந்த பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு

எதுக்குங்க? ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: தங்களான படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். சிந்தூரி விஷால் குழுவினர் பாடிய அந்த பாடலுக்கு வரிகள் உமாதேவி, இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 10:29 30 ஆயாச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம்.

0: ஜெய்பீம் படத்திற்காக அந்தோனிதாசன், நிரஞ்சனா ராமணன் பாடிய பாடலை கேட்டோம். யுகபாரதி வர்களுக்கு இசை ஷான் ரால்டன். சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து குழந்தைங்களை பேசி அனுப்ப சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்கலாமா?
1: அலை வணக்கம், என் பேர் ஜிதேந்தி, என்னை யூகேஜி பிசஸ்ன்னு படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நகரத்தில் வாழ்கிறோம். நம்மளை சுற்றி நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்குது. ஆனால் 16 வருஷம் முன்னாடி மனிதர்கள் எல்லாருமே காட்டுலையும் மலைகளையும் இயக்கிற ஓர உண்டையா மாழ்ந்தாங்க. அதை போலவே இன்றும் மாழ்வர்கள் பழங்குடியில் மக்கள். அவர்கள் மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு எல்லா உயிரத்தையும் ரொம்ப நேசிப்பாங்க. காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்பதில் அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அவங்களோட மொழி, உடை, இசை, நடனம், கலாச்சாரம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் இங்கே எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேர் இருக்கா இருக்கே, தோடர், இருளர், கோத்தர், காட்டு நாயகன், பனியர், காடை போன்ற பனங்குழியினர் வாழ்காலல். இவங்களுக்குலாம் என்ன கஷ்டம் இருக்கும்? தொழில்நுட்பமே இல்லாததுனால நிறைய வளர்ச்சிகள் அவங்க பார்த்ததே இல்லை. நிறைய காடுகள் மலைகள்லாம் அழிஞ்சதுனால அவங்க வாழ்வாளமே இல்லை. அப்படின்னா என்ன எடுத்தாங்க? காட்டில் என்ன தேன் கிடைக்காது, நல்ல மருத்துவ செடிகள் கிடைக்காது, அவங்ககிட்ட கைவரும் பொருட்கள் கிடைக்காது. இந்த மாதிரி வாழ்வாளதும் போயிடும். காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு அடைப்பதி வசதி இருக்காது. அப்படின்னா என்ன? நல்ல கல்வி, தரமான மருத்துவம், தூய்மையான குடிமல் இதுதான் கிடைக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு தண்ணி மொழி இருக்குன்னு சொன்னால அந்த மொழின்னா அழிஞ்சு போச்சு. அவங்க கை வந்தோம்னா காமனாம போயிச்சு. இவங்களுக்கு நல்லதை செய்யணும், எங்கள் உரிமையாளர்களை வலியுறுத்தமோ, அவங்கள பற்றி மினி புரிமை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வருஷமும் August 9 உலக பனங்குடியின தினமாக கொண்டாடுறோம். அது இன்னைக்கு இன்னைக்குதான். அதுதான் இப்போ பற்றி தெரிஞ்சோம். இருக்கலை நேசிப்போம். பழங்குடியின மக்களை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.

அதாவது நிறைய குழந்தைங்க பேசி அனுப்ப வேண்டிய ஒரு நேரத்தில் வந்து யாருமே ஒன்றும் அதிகமாக பேசி அனுப்பலை அப்படின்னு நினச்சா, எல்லாருக்குமே சேர்த்து ஜிதேந்திரன் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லிட்டாரு பழங்குடி இன மக்கள் பற்றி. ரொம்ப சிறப்பாக பொறுமையாக நிறையா டீட்டெயில் சொன்ன ஜிதேந்திரனுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியுடைய சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள் நம்ம கேட்கலாம்.

0: கங்குவா திரைப்படத்திற்காக அரவிந்த் சீனிவாஸ், தீபக் ப்ளூ, செண்பகராஜ், நாராயணன், ரவிசங்கர், கோவிந்த் பிரசாத், சிபி ஸ்ரீனிவாசன், பிரசன்னா, அதிஷா இவர்கள்லாம் பாடிய பாடலை கேட்டோம். மதன் கார்கியோட வரிகளுக்கு இசை வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசல்ல மச்சா சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

நாம் கேட்ட அந்த பாடல். மலேசிய வாசிவன் பி சுசிலா பாடியிருந்தார்கள். வைரமுத்துவர்களுக்கு இசை இளையராஜா, நினைவில்லாம் நித்யா என்ற படத்திற்காக கேட்டிருந்தோம் அந்த பாடலை.

ஜானி படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன். சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வனமகன் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். விஜய் தேசுதாஸ் பாடி தந்த பாடலை கார்கின் வர்களுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: நேரம் 11 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது
2: என்றும் இனியவை
1: காலத்தால் அழியாத, என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்கள். ஒரு மணி நேரம் உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் என்ன பாடல்

1966 வெளிவந்த ஒரு படம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருந்தார்கள். வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்தது இந்த படம். ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வந்த படம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், சரோஜாதேவி, நாகேஷ், மனோரமா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. படம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்மன் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு படம். என்ன படம், பாட்டை கேட்டணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இந்த அன்பேவா அப்படிங்கிற படம் தான். ரொம்ப நாள் ஓடிய ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்து வரப்போகிற படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். கேட்கலாமா? இப்போ இவ்வளோ நேரம் கேட்டது கலரில் வந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல், இப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன் பிசிஎஸ்ல ஆகியோர் பாடியிருந்த பாடல் சந்திரோதயம் படத்திற்காக ஒழித்தது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இனி

தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதால்

0: கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த

0: சரஸ்வதி சபதம் படத்திற்காக ஒழித்த பாடல் அது. கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.
1: விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.

0: எங்க பாப்பா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பேசி சுசீலா பாடிய பாடலது. கண்ணதாசன் அவர்களுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
2: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: அடுத்தடுத்து இரண்டு பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இருவள்ளுவர்கள் படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல் அது. வேதா உடைய மியூசிக்கில் வந்து அந்த பாடல். அதுக்கு அடுத்ததாக வந்த ஒரு பாடல் என்ன அப்படிங்கிறீங்க, தனிப்பிறவி அப்படிங்கிற படத்தில் இருந்தது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடினார்கள் பாடலை. கண்ணதாசன் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடினார்கள். ராதா மாணிக்கம் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம். பூம்புகார் படத்திற்காக கேட்டிருந்தோம் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்து

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபோக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய அந்த பாடல் ஆலங்குடி சோமூர்களின் டிஆர் பாப்பா இசையில் கிட்டரசித்தோம். காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்திலேருந்து நிகழ்ச்சியில் அடுத்து
1: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

0: பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே, முன்னும் பின்னும் காவலின்றே தன்னந்தனியாவதெங்கே, முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே, பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே.
1: பறக்கும் பாவை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் அது. கண்ணதாசன் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நிகழ்ச்சியில் அடுத்து

0: என்ன செய்தி சொல்ல தூது வந்ததோ?
1: நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ

சுகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா. ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சிச்சாங் சிச்சாங் சாங். கன்னி மலரே நீ மலர்ந்ததென்ன கண்ணிலா.

0: இரு விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் சிச்சான் சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி,
1: இன்பமே கொஞ்சமோ கற்பனைக்கு பஞ்சமோ.
0: இளைய கண்ணி பள்ளி கொள்ள தொட்டிலே போடவோ என்ன பா.

0: முகராசி படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடினார்கள் அந்த பாடலை. கண்ணதாசன் அவர்களுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

நான் ஆணையிட்டால் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பேசி சுசிலா பாடி பாடலை கேட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் இது. நாடோடி படத்திற்காக வருகிறது பி சுசிலாவின் குரலில், கண்ணதாசன் வர்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

மற்றும் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 12:10. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

ஒன்று திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் காலத்தால் மறக்க முடியாத 1980களில் வெளியான திரைப்படங்கள்.

செய்யாமல் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்தமான விருப்பமான பாடல்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2952508533 2838389871 இந்த தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். பேசி உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் என்ன, எங்களுக்கு என்ன பாடலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படின்றத தொலைபேசி வழியாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நேரம் அது. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பாடல்களை ஒளிபரப்பணும்னு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
2: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
2: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:24 போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நிகழ்ச்சியுடன் இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வைரமுத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் SVB மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க விக்ரம் படத்திற்காக. கேட்கலாம், வாங்க.
2: பொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

நேரம் 12:29 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜாவோட இசையில் நான் காமராசருடைய வரிகளில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 12:34. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. பாடலை நமக்காக பாடியிருக்கிறார்கள் எஸ்பிபி மற்றும் மலேசியா வாசுதேவன். வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
1: என்னம்மா கண்ணு

0: கண்ணு சௌக்கியமா, அவம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, உணுங்கி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: ரிட்டர் நேரம் நிகழ்ச்சியில் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைஞ்சிருக்கிறாரு. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. அலிவளம் கோகுல் ரவி ரெட்ரோ நேரத்தில் வந்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. களைப்பை நீக்குவது ரெட்ரோ நேரம், களைப்பை தருவது பாடல்கள் சாரம், கவலை போக்குவது பண்பலை ஓரம், கவனம் கொள்வது தொகுப்பை சாரும், கானங்கள் அனைத்தும் மகிழை தரும் சொல்லிட்டு வீரராகவன் மாதவரத்திலேருந்து இணைந்திருக்கிறாங்க. சிவதாஸ் இணைந்திருக்கிறாரு. ஹேமலதா, பிரேம்நாத், செந்தில்குமார், கவுந்தம்பாண்டியிலிருந்து சென்னியப்பன் இணைந்திருக்கிறாங்க. இத்தனை பேரும் ரெட்டோ நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல் அனைத்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே,

0: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார்.

0: அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 17:03, விவத் பாரதி தமிழ் பண்பலை 101

பாரதி தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தங்கமகன் படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 12:56 ஆகுது. இப்போ தான் நிகழ்ச்சிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரமே முடிய போகுது. நாம் கேட்க போகிற நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட குரலை அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 1:40 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செய்து நிகழ்ச்சியில தொலைபேசி வழி மூலமா கேட்டு இன்பம் பெற போறீங்க. நீங்க என்னோட பேச வேண்டிய எண்கள் இதுதான், 2952-0853, 2838-9871. வெளியூர் நேர்களா இருந்தா சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து நீங்க டயல் பண்ணி பேசலாம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சென்னையில இருக்கக்கூடிய நேயர்கள் தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில பங்கு பெறுறோம், பேசுறோம். ஆனா நம்மளோட இணைந்து கும்பகோணத்திலிருந்து, வேலூர்ல இருந்து, திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய நேயர்களும் நிகழ்ச்சியில இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால நீங்களாவே நம்ம இந்த வாரத்துக்குள்ள ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம், நம்மளுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்கோம் அப்படின்னா நீங்க அழைப்புல வராம அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம மட்டும் பேசுறோம், நம்மளுடைய விருப்பமான பாடல் மட்டும் இடம்பெறுது அப்படின்னு இல்லாம நாம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் ஆசைகளும் உணர்வுகளும் இருக்கும். அவங்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்குறோம், நாம கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன உந்துதலோட இந்த நிகழ்ச்சியை நாம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெளியூர் நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நாம மட்டுமே பேசணும், நம்ம பேர் மட்டுமே இடம்பெறணும்னு நினைக்காம ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒருவேளை தொலைபேசி அழைப்பில் வந்து பாடல் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் இன்னைக்கு அழைப்பில் வராமல் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுவே சால சிறந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக SBB மற்றும் சொன்னலதா இணைந்து பாடல் பாட வராங்க. பாடலை கேட்டு நம்ம அழைப்புக்குள்ளே போகலாம், இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:08 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் நம்மளோட இணைப்புல இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு, எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம். திருமுல்லை வாயிலிருந்து சொல்லுங்க சார். திருமுல்லை வாயிலிருந்து யார் பேசுறீங்க? ஓகே சார், உங்க பேர், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். நரசிம்மனா?
1: திருமல்வாயில் நரசிம்மன்.
0: ஓகே சார், ஓகே சார். நரசிம்மனுக்காக இதய வீணை திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நீங்க விரும்பி கேட்ட பாடலை இப்ப கேட்கலாம். நன்றி. இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. டி எம் சௌந்தரராஜனுடைய குரல்ல இதோ அந்த பாடல் நரசிம்மனுக்காக கேட்கலாம்.

0: நேரம் 1:14 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா மேடம் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நான் சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ஒரு தாயின் சபதம் படத்துல இருந்து எனது கானம் முன்காடில் விழவில்லையா.
0: ஓகே ஓகே ஓகே மேடம். டி ராஜேந்திரோட சொல்லுங்க.
1: உள்ளா போடுங்க மேடம்.
0: ஆ சரிங்க மேடம், சரிங்க மேடம். சூப்பர் சூப்பர். லைன்ல இருங்க, பாடல் கேளு. ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடலை இப்போ நாமளும் அவங்களுக்காக சேர்ந்து கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் இதோ அந்த பாடல்.

0: நேரம் 1:20, 33 நொடி ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைப்போர் அடுத்த நேயர் யார் என்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சித்ரா புறவச்சேரி, நாகப்பட்டினம் வட்டம். சித்ரா புறவச்சேரி.
0: சித்ரா புறவச்சேரி, நாகப்பட்டினம் இருந்து பேசுறீங்களா? சரி, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் இருந்து, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: பாடல் மௌனமான நேரம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: எந்த படத்துல இருந்து?
1: கலங்கே ஒளி.
0: ஓகேம்மா, ஓகேம்மா. சித்ராவுடைய விருப்பமான பாடலை இப்ப நம்ம கேட்டுடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. நன்றி, நன்றி. உங்க விரும்பி கேட்ட மாதிரியே சலங்கை ஒளி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டுடலாம். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல இதோ அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நேரம் 1:25:25. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இணைப்புற அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: என் பேர் சேகர் மேடம், சேகர், அண்ணாச்சி கடை.
0: சேகர், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: திருவற்றியூர் மேடம்.
0: திருவற்றியூர்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: புதிய வார்ப்புகள்ல இருந்து இதயம் போகுது அப்படின்னு ஒரு பாட்டு மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய விருப்பமான பாடலை இப்ப கேட்டுடலாம். அழைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. திருவற்றியூர்ல இருந்து சேகர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஜென்சியோட குரல்ல முத்துலிங்கத்தோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில இதோ அந்த பாடல் அவருக்காக கேட்கலாம். வாங்க.

0: सफेद होता
1: तो
0: है
1: ऐसा बोलो ना।
0: वैक्यूम इवेपोरेटेड निरमा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निरमा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
3: நேரம் 1:30 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்முடைய இணைப்பொருள் நேர் யாருன்றதை கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார், எங்கிருந்து சார்?
4: கோயம்பேடு சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
3: கோயம்பேடுல இருந்து சுப்பிரமணி, சொல்லுங்க சார். உங்களுக்கு அப்படிங்களா? சரி சரி, சொல்லுங்க
4: சொல்லுங்க.
3: நல்லது சார்.
4: எனக்கு
3: பாடல் வர இருக்கிறது. டிஎம்எஸ் மற்றும் பி சுசிலாவோட குரல்ல இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 1:36:33 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட இணையர் யார் என்றதை கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம்.
0: சொல்லுங்க சார். மயிலாடுதுறையில இருந்து சுரேஷ் பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து சார் பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மேடம் சிவகாசி படத்துல இருந்து மேடம்.
0: ம். நன்றி. சிவகாசி படத்துல இருந்து அவருடைய விருப்பமான பாடல் இப்ப வர இருக்கிறது. முகேஷோட குரல்ல இதோ அந்த பாடலை நாம இப்ப கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:41 ஆகுது. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் கலா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரக்கோணம் மேடம்.
0: அரக்கோணம்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: பொண்ணு ஊருக்கு புதுசு.
0: பாட்டு ஓகே ஓகே கலா மேடம், நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். இணைந்திருங்க நம்மளோட கலா கேட்ட மாதிரியே பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்துல இருந்து பாடல் ஒழிக்க இருக்கிறது எஸ்பி சைலஜாவோட குரல்ல. இதோ அந்த பாடலை கேட்கலாம். நேயர்கள் தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு இவ்வளவு நேரம் பேசின உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள்.

குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும்

3ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

0: நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மட்டும் யானை தாக்கியர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்திரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 முதல் வருகின்ற 16 வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு முடிச்சிங்க. இதற்கு பிறகு நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன முன்னோட்டத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். 2 எங்கள் ஸ்டைல், 2:55 பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், 3 வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5 பூந்தென்றல் நேயர்கள் ஒரு தலைப்பின் கீழே நம்ம ஆர்ஜே கூட பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மறுபடியும் 5:55 பூந்தென்றல் நிகழ்ச்சி தொடரும், 6 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள்.

6:40 என் விருப்பம். 7 மணிக்கு திரைக்காணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் நமக்காக வழங்குகிறார் திரு சரவணன். 7:35 பாட்டும் பயணமும் தீம் பேஸ்ட் ஃபிலிம் சாங்ஸ். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8 மணிக்கு நீ கோரினால் நேயர்களோடு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஆர்ஜே பங்கு பெற்று பேசக்கூடிய நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே மனதை மயக்கும் இனிமையான பாடல்கள். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்கள் முகநூல் பதிவின் வழியாகவும் புலனம் வழியாகவும் தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செய்து அனுப்பி அதிலிருந்து தேர்வு செய்து பாடல்கள் இடம்பெறும் நிகழ்வு. 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நாம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: இப்படி ஒரு மணி அடிச்சா உன்னுடைய ஞாபகம் அப்படின்னு சொல்லி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நேயர்கள் என்னோட பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு இன்பமுற்றீங்க. ஒரு சில நேயர்களுக்கு அழைப்பு கிடைக்கல, நிச்சயம் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடவும் நான் பங்கு பெற்று பேசுகிறேன் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உங்களோடு பயணித்தது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்

நேரம் 2:09 கடந்து போயிட்டு இருக்கு. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில. நாம இன்னைக்கு என்ன ஸ்டைலில் பாடல் கேட்டுட்ருக்கோன்னா, காதல் வசப்பட்ட கதாநாயகர்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நாம் பாடல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

ஹே நீ ரொம்ப அழகா இருக்கின்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் அது. பா விஜயின் வரிகளில், அரவிந்த் சங்கர் இசையில். எங்கள் ஸ்டைலிங் கட்சியில் நடத்த பாடல்.

வினைத்தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், சுசேன் மற்றும் பிளாசே இணைந்து பாடிய பாடல் அது. பிளாசேவின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
3: வின்னர் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் அது, பா விஜயின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு காதலில் வசப்பட்ட கதாநாயகர்கள் அவங்க பார்த்த உடனேயும் பாடுற பாடல் மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 2:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, 3 திரைப்படத்திற்காக ஹஜீஷ், அசோக் மற்றும் அனிருத் இணைந்து பாடிய பாடல் இது. ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். இந்த 3 படம் தான் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்த முதல் திரைப்படம்.

ரெமோ திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் அது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விக்னேஷ் சிவன் வரிகளில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் பாடிய பாடல் அது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ஆதித்யா ராவ் மற்றும் ஜுனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல், மதன் கார்கேயின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல் அது. விவேக்கின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் பயனாளிகள் 60 வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு மாதமும் 3,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தில் 50% மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக பயனாளியின் மறைவுக்கு பிறகு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் பயனாளியாக பதிவு செய்த பின்பு ஜன்தன் வங்கிக் கணக்கு வாயிலாக ஆட்டோ டெபிட் முறையில் சேர்ந்த நாள் முதல் 60 வயது வரை டெபிட் செய்து கொள்ளப்படும். மேலும் ஓய்வூதிய கணக்கில் அரசும் சமமான பங்களிப்பை அளிக்கிறது. பிரதம மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தின் கீழ் சேர விரும்பும் தனிநபர்களுக்கான தகுதிகள். 1. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் தனிநபர் அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 2. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். 3. விண்ணப்பதாரர்

0: சேமிப்பு கணக்கு ஐஎஃப்எஸ்சி உடன் ஜன்தன் கணக்கு எண் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர்களின் வருமானம் மாதந்தோறும் 15,000 அல்லது அதற்கு கீழே இருக்க வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் உள்ள தனி நபர்கள் PMSYM திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. தகுதியுடைய பயனாளி தனது 60 வயதை எட்டுவதற்கு முன் தன் வழக்கமான பங்களிப்பை அளித்து நிரந்தரமாக ஊனமுற்றவராகி இந்த திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பங்களிக்க முடியாவிட்டால் அவரது மனைவி வழக்கமான தொகையை செலுத்துவதன் மூலம் திட்டத்தில் தொடர உரிமை பெறுவார். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறினால் அவர் செலுத்தும் பங்களிப்பின் பங்கு மட்டுமே அவருக்கு செலுத்தப்படும். தகுதியுடைய பயனாளி ஒருவர் திட்டத்தில் சேர்ந்த நாளிலிருந்து 10 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியை முடித்து வெளியேறினால் அவரது பங்களிப்பின் பங்குடன் அவரது ஓய்வூதிய நிதி அல்லது சேமிப்பு வங்கி வட்டியுடன் தரப்படும். ஒரு தகுதியான பயனாளி வழக்கமான பங்களிப்புகளை அளித்து ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் அவரது துணைவி தொடர்ந்து பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் திட்டத்தை தொடர உரிமை பெறுவார். பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்த எவரும் PMSYM திட்டத்தில் இணைய அருகிலுள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் சேமிப்பு கணக்கு ஜன்தன் கணக்கு எண்ணை பயன்படுத்தி போர்ட்டலுக்கு சென்று சுய பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய ஆவணங்களுடன் பதிவு முகமைகளுக்கு செல்லலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:45. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம 2000களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்டநாள் முதலா என்ற திரைப்படத்திற்காக சுபிக்ஷா பாடிய பாடல், என் எஸ் சிதம்பரம் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு 2000களில் வெளியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

தக்க திமிதா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் மதாங்கி இணங்கி பாடிய பாடல் அது. தபு சங்கர் வரிகளில், டி இமான் இசையில். வரஞ்சாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 3:20. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வண்ணஜானம் நிகழ்ச்சியில் 2000s வெளியான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ கேட்ட பாடல் பார்த்தீங்கன்னா, கற்க கசடரன்ற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல். அது ஆர் வி உதயகுமார் வரிகளில், பிரயோக் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: பாட்டுக்கு
1: நேரம் 3:29. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஸ்நேகன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

வரலாறு திரைப்படத்திற்காக நரேஷ் மற்றும் மகதி பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

தம்பி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி 2000களில் வெளியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

வெயில் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சின்மை பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் அது வாலியின் வரிகளில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

சரவணா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், ஹரிணி மற்றும் பேபி வைஷாலி இணைந்து பாடிய பாடல் நாமுத்துக்குமார் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவா இசையில். வரஞ்சலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை நீங்கள் முதல் முறை கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர்னா என்னென்னா, ஒரு பிரபலமான திரைப்பட பாடலோட சரணத்தில் இருக்கிற பாடல் வரிகளை நான் சொல்லுவேன். அது என்ன பாடல், அந்த பாடலோட முதல் வரி என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டை நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871.

0: அன்பே ஆறுரை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். இந்த ஒரு பாடலோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: போகணும் துவரம் குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஜி ஆர் சரவணன்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: கம்மி பண்ணிட்டேங்க.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாங்களா?
1: சொல்லுங்க.
0: வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும்.
1: இது எந்த வருஷம் வந்ததுங்க? யாருக்கு அமையப்பட்ட பாடல்?
0: அதெல்லாம் சொல்லிட்டா நீங்க என்ன பாடல்னு சொல்லிடுவீங்க?
1: சரி, வேற தவறுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: நலமா இருக்கீங்களா?
2: ஹலோ
0: சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது. நலமா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார். கேக்குது சார். பாட்டு வரிய சொல்லுங்க சார்.
0: வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும்.
2: எந்த வருஷம் வந்த பாடல் சார் இது?
0: இது 2000s வந்த பாடல்.
2: 2000s?
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ,
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
3: ஆஃப் பண்ணிட்டேன்.
0: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ரோகிணி.
0: நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார்.
0: பாடல் வரி கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கேட்டேன். பாடல் வந்து சாமுராய்.
0: சூப்பர். என்ன பாடல்?
3: மூங்கில் காடுகளே வண்டு முளகும் பாடல்களே அந்த பாட்டு.
0: அதேதான், அதேதான். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிமா.
3: தேங்க்யூ சார்.

0: அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன், அதை மட்டும் மறந்துட்டேன். தோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.

0: செல்ல குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத.

0: நேரம் 4:18 ஆயிட்டிருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: என்னை துளைத்து விட்டேன், என் உன்னை அடைந்து விட்டேன், உன்னை அடைந்ததனால் என் என்னை தொலைத்து விட்டேன்.
1: என்னை தொலைந்து விட்டேன், என்னையே குழு கொடுக்க முடியுமா?
0: இந்த பாடல் பாடியது ஹரிஹரன்.
1: ஹரிஹரனா? 90s 2000 மேல வந்ததா?
0: ஆமா. சரி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்க. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: பாட்டை
0: போடவா?
2: போடுங்க போடுங்க.
0: நீங்க என்ன பாடல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாட்டை போடுவேன். இப்ப நான் பாடல் வரிதான்
2: சொல்லுவேன்.
0: சரிங்களா? என்னை துளைத்து விட்டேன், என் உன்னை அடைந்து விட்டேன், உன்னை அடைந்ததனால் என் என்னை தொலைத்து
2: விட்டேன்.
0: இல்லைங்க, பழைய படம் தான். என்ன படம் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: இனிய பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பொன்மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம், மணக்குடி. சார், என்ன கேள்வி சார்? கேள்வி கேளுங்க சார்.
0: பாடல் வரியை சொல்லுவேன், பாடலோட முதல் வரியன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
3: பாடலோட வரிகளை நீங்க சொல்றீங்க, பாடல் முடிவை நான் சொல்லணும். சார் கொடுங்க. சரிங்களா, சொல்றேன்.
0: என்னை தொலைத்து விட்டேன், என் உன்னை அடைந்து விட்டேன், உன்னை அடைந்ததனால் என் என்னை தொலைத்து விட்டேன்.
3: விரும்பாண்டியில் வர்ற பாட்டு, என்னை பாடல் நினைக்கிறேன்.
0: நல்ல முயற்சி, ஆனா அந்த பாடல் கேட்கலாம். என்ன பாடல்?
3: நன்றி நன்றி நன்றி.

இந்த பாடல் பார்த்தீங்கன்னா உதயா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் இது. அறிவுமதியின் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை இப்பொழுது கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1,

0: என்ற அலைவரிசையிலும் கேட்கலாம். நேரம் 4:27 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருவடமுருகர் வட்டம் சேப்பர்மானூர் சரவணா கமலேஷ்.
0: உங்களுக்கான பாடல் வழி சொல்லாங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: உச்சிவானை தத்தித்தாவி இழுத்து, பொன் நட்சத்திர தோரணங்கள் சமைத்து, முத்துத்தாழ பந்தர் கீழே மாலை கொள்வாயா?
1: எந்த வருஷத்துல உள்ளது சார்? 2000 மேல உள்ளதா?
0: ஆமா ஜி, கரெக்டா சொல்றீங்க. அப்படியே பாடலையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீரன் கொடமாட்டப்பட்டீங்க
0: ஐயா? பாடல்கள் எல்லாமே 2000 அப்புறம் தான் சொல்லுவீங்களா?
2: பழைய பாடல்
0: பழைய பாடல் இல்லைங்களே? பழைய பாடல் வரும்போது நீங்க மறுபடியும் போன் பண்ணுங்க, சரிங்களா?
2: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி ஊர் கணபதி சார்.
0: பாடல் வரி கேட்டீங்களா? கண்டிப்பா. உச்சிவானை தத்தித்தாவி இழுத்து, பொன் நட்சத்திர தோரணங்கள் சமைத்து, நீ முத்துத்தாழ பந்தர் கீழே மாலை கொள்வாயா?
1: காதல் கொட்டையா? ஒரு மணி அடித்தால்
0: இல்லைங்கய்யா, பட் நல்ல முயற்சி. நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 4:35. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாமல் போன அந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல், அரிச்சியராஜ் இசையில் அன்னியன் திரைப்படத்திற்காக. ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டுருக்கோம். நேயர்கள் காத்திருக்காங்க நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மீன்களை சுமப்பதொன்றும் நீருக்கு பாரம் இல்லை, காதலை சுமக்கையிலே காதலரும் பாரம் இல்லை. மீன்களை சுமப்பதொன்றும் நீருக்கு பாரம் இல்லை, காதலை சுமக்கையிலே காதலரும் பாரம் இல்லை. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்
0: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?

0: பானு சார், ராவடில இருந்து பானு பேசுறேன் சார், ராவடி.
1: ஓகேம்மா, உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா இல்லை பாடல் வரி கேட்டிங்களா?
0: ஆ கேட்டேங்க சார்.
1: என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: காதலியே காதலியே காதலை யார் அறிவாய், அந்த பாட்டாங்க சார்.
1: அந்த பாடல் இல்லை, ஆனால் நல்ல முயற்சி. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆ தேங்க்
1: யூ, நன்றிம்மா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கும்பகோணத்துலேருந்து சீனிவாசன்.
1: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்லை பாடல் வரி கேட்டிங்களா?
2: பாடல் வரி, இங்கே பவர் கட் ஆகிடுச்சு, பவர் வரி சொல்லுங்கள்.
1: இன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. மீன்களை சுமப்பதொன்றும் நீருக்கு பாரம் இல்லை, காதலை சுமக்கையிலே காதலரும் பாரம் இல்லை.
2: ஏஆர் ரகுமான் சிங்களா?
1: ஆ ஆமாம் ஜி. பாடல் பாடியது அரியரன் கூட ஒரு நேயர் சொல்லிட்டாங்க.
2: அடுத்த நேருக்கு வழி வர்றீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரட்சகன் திரைப்படத்திற்காக அரியரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசை. இன்னைக்கு நாம பாட்டுப்புதி நிகழ்ச்சியில எல்லா பாடல்களுமே அரியரன் அவர் பாடிய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: நான் திருவாரூர் மாவட்டம் வரேன்.
0: ஹலோ
1: ஹலோ,
0: லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க.

0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: உங்க பேரு?
1: எளிமையான பாட்டா புரியுறாப்புல கொடுங்க சார், கண்டுபிடிச்சிருவோம் சார்.
0: முதல்ல உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: செந்தில் கண்ணன்.
0: உங்கள் ஆர்வம் புரியுது. செந்தில் கண்ணன்,
1: கேரளம். கேரளம், திருவள்ளூர் மாவட்டம்.
0: ரொம்ப சந்தோஷம். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இதுபோல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, நான் பேசுறது எனக்கே கேட்குது.
1: கம்மி பண்ண சார், நான் வெளில வந்துட்டேன் சார்.
0: பாடல் வைக்கிட்டீங்களா?
1: என்ன
0: படம் பேர் சொன்னாதான் நீங்க பாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. இது அரியரன் பாடிய பாட்டல், இளையராஜா இசையில். நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாமலே பேசுறீங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: ஓகே.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பாட்டு பகுதி நிகழ்ச்சியில வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாரிலிருந்து பேசுறேன்.
0: கடைசி எப்ப பேசுனீங்க சார்?
1: பேசுனேன் சார்.
0: நேத்து பேசுனீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல.
0: அப்படிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கான பாடல் வரி சொல்ல

0: நிலா தமிழ் அறிந்தால் அலை மொழி அறிந்தால் நம்மேல் கவி எழுதி வீசும். நிலா தமிழ் அறிந்தால் அலை மொழி அறிந்தால் நம்மேல் கவி எழுதி வீசும்.
1: க்ளூ
0: கொடுத்தா பாடல் கண்டுபிடிச்சிருவீங்க, அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு காலர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
2: சார்? நான் சத்யாபுரம் ராஜ் வேப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், கும்பகோணம் பக்கம்.
0: உங்கள் பேர் என்னம்மா?
2: சத்யா பரமராஜ்.
0: சத்யா பரமராஜ், ஓகே. உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா?

0: பரமராஜ்.
1: சத்யா பரமராஜ், ஓகே. உங்களுக்கான பாடல் வரி சொல்லுங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: நிலா தமிழ் அறிந்தால், அலை மொழி அறிந்தால், நம்மேல் கவி எழுதி வீசும். இது அரியரன் பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். ரொம்ப நன்றி.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போற விஷயம், பாடுற திறமை வந்து எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிடாதுங்க. மனுஷங்களுக்கே அப்படின்னா விலங்குகளுக்கு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் வந்து ஒரு சில விலங்குக்கு இந்த பாடும் திறமை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒருவேளை அந்த பாடுற சக்தி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு விலங்குக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த விலங்குக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும், இது சூப்பராக பாடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கற்பனையோடு உங்களுக்கு இந்த நிமிஷம் நீங்கள் கால் பண்ணி என்கூட பேசலாம். 044 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2958 5 3 2 8 3 8 9 8 7 1 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் அன்பு செல்வம். உங்களுக்காக ஒரு பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கேன். இமானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஹரிச்சரணும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, விருப்பத்தூர் பண்பலை 100.1 இங்கே நீங்க கேட்க முடியும். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற விஷயம், ஒவ்வொரு விலங்கும் வந்து பேசவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்றேன். காலத்துல ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன், அதாவது எந்த விலங்குக்கு பாடும் சக்தி இருந்தால் அது நிச்சயமாக இனிமையாக பாடும். நிறைய விலங்கு நிறைய வித்தியாசமாக பாடும், ஆனால் எந்த விலங்கு வந்து நல்லா பாடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கால் பண்ணுங்கள், 0444 டயல் பண்ணுங்கள், அதுக்கான காரணத்தோடு எனக்கு சொல்லுங்கள். 2952508532 2838917 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வேறு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி யாராவது எடுத்து அவங்க கூட ஜாலியாக பேசுங்க. வணக்கம், 102.3 பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.

0: என்ன பொறுத்த நான் வந்து யானைய வந்து வந்து பாடு நின்னா எப்படி இருக்கும்
1: அப்படின்னு
0: ஒரு ஒரு கற்பனைங்கய்யா.
1: சூப்பருங்க, ஏன்னா அது ஆல்ரெடி அது பிளிர்ற மாதிரி ஒரு சத்தம் போடுது. ஸோ பாடல் நல்லா பாடுன்றீங்க.
0: பாடுனா எப்படி இருக்கும்?
1: ஓகே அருமை சார்,
0: நன்றி
1: நன்றி. நேஷில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. பயங்கரமாக யோசிச்சிருக்காருங்க, ஏன்னா கொஞ்சம் அப்படி ராகலாம் கொஞ்சம் மேலே இழுத்து பாடும்போது அது துதுக்கையில் அப்படியே கொஞ்சம் மேலே இழுத்து பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்டகாசமாக யோசிச்சிருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 0444 சேர்த்து டெல் பண்ணுங்க. 2952 0853 2838 7 1. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார் சொல்லுங்க.
2: என்ன
1: சார்
2: செல்வா சார், செல்வா சார் எனக்கு வந்து ஒரு விலங்கு சூப்பரா பாடணும் அப்படின்னா மான், புள்ளி மான் இருக்குல்ல, அது ரொம்ப அமைதியான ஒரு மிருகம். ஆனா அது பாடுச்சு அப்படின்னா எல்லாரும் ரொம்ப இனிமையா கேக்குறதுக்கும் ஆப்பலா இருக்கும்.
1: ஆக்சுவலா யாரோ நல்லா பண்ண நாம தான் துள்ளி குதிச்சு போடுவோம். மானே துள்ளி குதிச்சு பாடுச்சுனா என்ன சூப்பரா இருக்கும். சூப்பர்,
2: மானே துள்ளி குதிச்சு பாடினா அது இன்னும் வேற லெவலா இருக்கும்.
1: சூப்பருங்க, சூப்பர் நன்றி.
2: அது பாடு, அதுக்கு மட்டும் பாடு சக்தி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்.
1: சூப்பருங்க, நன்றி. நியூஸ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. அட்டகாசமா யோசிச்சிருக்காருங்க, மான் பாடினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம். 102.3. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
3: நல்லாத்தீங்களா சார்?
1: ஆ நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
3: இப்போ வந்து என்னைக்கு சார் நீங்க பாடுல வந்து பறவை யாருக்கு கொடுத்தா நல்லா பாடுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க, சரியா?
1: ஆமா, எந்த விலங்குக்கு பாடும் சக்தி இருந்தா நல்லா இருக்கும், அதை இனிமையா பாடும் நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன்.
3: பறவையா விலங்கா சார்?
1: எது வேணா சொல்லாங்க.
3: கிளி சார்.
1: ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: என் பேரு பானு சார், ஆவடியிலிருந்து பானு.
1: சரி ஓகே சொல்லுங்க மேடம்.
3: கிளி, கிளி.
1: கிளியா?
3: ஆமாங்க சார், அதான் நல்லா பாடும். நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே திருப்பி பாடும் இல்லையா?
1: ஓகே, பேசுது அதே மாதிரி கண்டிப்பா பாடவும் செய்ய நினைக்கிறீங்க.
3: கண்டிப்பாங்க சார்.
1: சூப்பருங்க,
3: கிளி பாடினா சூப்பரா இருக்கும்.
1: நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. அட்டகாசமா யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சு எனக்கு கால் பண்ணுங்க. எந்த உயிரினத்துக்கு வந்து பாடுகிற சக்தி இருந்ததுன்னா அந்த அது ரொம்ப நல்லா இனிமையா பாடும். கும்கி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கேன். இசை யுகபாரதியுடைய வரிகள்ல ஹரிச்சரனுடைய குரல்ல இணைந்திருப்போம். 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 5:15 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வெத் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து பாடும் சக்தி கொடுத்தா எந்த உயிரினம் ரொம்ப நல்லா பாடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அட்டகாசமாக யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், 102.3 வெத் பாரதி தமிழ்ப்பம் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பு செல்வா அவர்களே, பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலியில் அம்மா பேசுறேன்.
0: கலியில் அகமா சார் சொல்லுங்க,
1: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு
0: சூப்பரா இருக்கேங்க, சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கு
0: கோழி
1: அதுக்கு பாட சிங்கிங் வந்தா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா அதோட உச்சரிப்பே பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுது, அதுவே பாட ஆரம்பிச்சது.
0: சூப்பருங்க,
1: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
0: அட்டகாசுங்க, நன்றி, சூப்பருங்க, ரொம்ப நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. கண்டிப்பாங்க, அதாவது கோழி அப்புறம் சேவல் எல்லாம் கூவுதுங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பாட்டு பாடினாலும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், 102.3 வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா 36 வரவேல இருந்து மதி அழகன் டைலர் பேசுறேன் சார்.
0: மதி அழகன் சார் சொல்லுங்க.
1: அதாவது பறவைகள் பாட்டு போனா எப்படின்னு கேக்குறீங்க. ஹலோ,
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன்.
1: நாங்கெல்லாம் உண்மையிலே ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தலையாத கடமை ஒண்ணு இருக்கு சார்.
0: சரிங்க.
1: காலையில பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவு அழைத்து விட்டுதான் நான் வந்து என்னோட பணிக்கே நான் செல்வேன்.
0: பறவைகள்
1: பாட்டு பாடும் பாருங்க, காக்கால இருந்து கல்குல இருந்து அனிப்புல இருந்து எங்க கிராமத்துல இருந்து ஒரு ரம்மியமா இருக்கு சார். அதுக்கு உணவு அழைத்து விட்டு என்னோட பணியை தொடங்க.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. எந்த உயிரினத்திற்கு வந்து பாடுகிற சக்தி இருந்தா கண்டிப்பா இனிமையாக பாடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய உயிரினம் இருக்கு, இந்த குறிப்பிட்ட உயிரினத்துக்கு மட்டும் பாடும் சக்தி நிச்சயமா பாடும், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. அந்த உயிரினம் வந்து ரொம்ப நல்லா பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இல்ல, உங்களுடைய விருப்பத்தையும் நீங்க சொல்லலாம். வணக்கம். கலா மேடம் சொல்லுங்க. நல்லா இருக்க மேடம் சொல்லுங்க. குயிலா? சரி, ஓகேங்க, நன்றி, நன்றி மேடம் நேஷில் கலந்துட்டதுக்கு. குயில் பாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால கண்டிப்பாக அது நல்லா பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கமல்ஹாசனும் பிரியாஹியமேஷும் பாடிய பாடல் மன்மதன் அம்பு திரைப்படம்.

பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரஷேவாக்கம் சௌந்தரராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஹரிராம் என்ன சொல்கிறாரு, இயற்கையாகவே விலங்குகளிலே அதிக நேரம் மூச்சடைக்கி கணைப்பது கழுதியாகும், எனவே கழுதைக்கு பாடும் சக்தியை இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகிய குரலை வெளிப்படும் வெளிக்காட்டும் பெயர் தெரியாத எத்தனையோ பறவைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. சூப்பருங்க, பயங்கரமாக வச்சுருக்கீங்க. பண்ணைப்புறம் மணிகண்ணன் இனியமலை வணக்கம் சொல்லியிருக்காருங்க. கலீல் அகமத் வாழ்த்துக்கள்.

இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி நேஷி வாத்துக்க சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரபாகரன் எதுக்கு, மயில் மாலை பொழுதில் தோகையை விரித்து அழகாக காட்சியளிக்கும் போது அழகான குரலில் பாடினால் ரம்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் சீட்டுகள் பாடினால் மிக இனிமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏழு கிணர் தேவா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு தங்கள் குரலை கேட்கிறேன். சரி, ஓகேங்க. சிங்கம் பாடினால் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க, அழகாக யோசிச்சிருக்கீங்க. தேனி ஹரிராம் நிகழ்ச்சி வாத்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் பூந்தென்றல் வாடிய மனம் இனி சந்தோஷம் சந்தோஷம்னே, விலங்கு பாடினால் ஆச்சரியம்னே, விலங்கிடும் பண்பலை சிறகும்னே, வண்ணக்கிளி பாடினால் இசை வெள்ளத்தில் நாம் மூழ்கிடலாமே, அடடா சூப்பருங்க. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் குரலில் மாற்றம் உள்ளது, டேக் கேர், என்னம்மா பாச மழை பொழிஞ்சிருக்காங்க. ஆடெல்லாம் இங்கிலீஷ் பேசுவோம், ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்னென்னு கேட்டால் மேன்னு சொல்லும், அதனால் வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேமலதா. சூப்பருங்க. பிரபாகரன் பிரபாகரன், உங்கள் குரல் வளம் சரியில்லை சார், கவனிக்கவும், நன்றிங்க. குயில் பாடினால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கார் புஷ்யவாக்கம் சவுந்தரராஜன். சூளை ரீஜா மனோகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகே, சோமசுந்தர பிரபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, வனாரப்பேட்டையிலேருந்து, பழைய வனாரப்பேட்டையிலேருந்து. பொன்னியன்மடி வண்ணகணேசன் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பூங்குத்து அனுப்பியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலேருந்து, மாடுக்கு பாடும் சக்தி கிடச்சிச்சுன்னா இனிமையாக பாடும்னு சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு. அது அழகாக பாடுதே, கண்டிப்பாக அது நல்லா பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பாட்டுக்கூட கொடுத்துடலாம் போல இருக்குது. அப்படி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டிங்கல் பறவை இரவு நேரங்களில் மிக அழகாக பாடும் உலக புகழ் பெற்ற பறவை. இது காலையில் மார்னிங் ஷோவில் ஒரு ஷோ இருக்கு, அதில் வந்து ஜிகேலாம் கேட்பாங்க, அதுக்கு பதில் மாதிரி அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம், 044 சேர்த்து டெல் பண்ணுங்கள், 2952 0853 2383 7 1. இப்போ உங்களுக்காக பா விஜயுடைய வரிகளை எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில், சித்ராவின் குரலில் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 5:29 கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் எந்த உயிரினத்துக்கு பாடும் சக்தி கிடைச்சதுன்னா ரொம்ப இனிமையாக பாடும் நீங்கள் நினைக்கிறீங்க. வணக்கம், 102.3 வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மீனாட்சி மேடம், எப்படி இருக்கீங்க? குருவி பண்ணா நல்லா இருக்குமா? சூப்பருங்க, சூப்பருங்க, சமயம் வச்சிருக்கீங்க. நன்றி நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம், 102.3 வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சேப்பர்மன்னல்லூர் சரவணா கமலேஸ்வரன்
0: சார், சொல்லுங்க.
2: ராஜலட்சுமி
0: மேடம் சொல்லுங்க, எந்த உயிரினம் வந்து நல்லா பாடும்
2: நினைக்கிறீங்க?
0: பசுமாடு பானா இருக்கு.
1: நன்றி,
0: சூப்பருங்க, அட்டகாசமாக சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக தமிழ் சினிமாலாம் பாடி பால் கறக்குவாங்க, இப்போ வந்து பசுமாடே பாடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. செம்மையாக வச்சுருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜாவோடைய இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில், ஹரிஹரனுடைய குரலில், யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் உங்களுக்காக பாட்டு.

5:36 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த உயிரினத்துக்கு பாடும் சக்தி இருந்தா கண்டிப்பா இனிமையா பாடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இந்த கேள்வி கேட்ட நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீனுக்கு பாடும் சக்தி வந்தால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒண்ணு தோணுதுங்க, அதாவது வழக்கமா பாடுறது வந்து தண்ணியில அப்படி இறங்கி பாடுவாங்க, மீன் தண்ணியிலே இருக்கிறதுனால கண்டிப்பா பாட்டு நல்லா வர்றது வாய்ப்பு இருக்கு. தங்கம் சரவணன் என்ன சொல்லியிருக்காரு, நெய்வேலியிலிருந்து, மாடுகள் பாடினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீனிவாசன் வி, அவர் வந்து குயில் அழகாக பாடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி யோசிச்சு சொல்லியிருக்காரு. தூரங்குறிச்சி நடுத்திரு சீனிவாசன், துர்காதேவி இவங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. செந்தில் கண்ணா, ஷோபா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பர்ணா பேரளம் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கதிரன் வாரியங்கால், கதிரவன் வசந்தி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவத்தினி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ், மயிலுக்கு பாடும் சக்தி கிடைச்சால் ஆடலுடன் பாடலும் கேட்கலாம் வேற ஆளுங்க. ராமகிருஷ்ணன் குழம்பங்கொண்டாலேருந்து, பச்சை கிளி பாடினால் அது கூட பாருங்கள், பச்சை கிளியாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. மேலப்படி வி தயாரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணணும் 0444 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணணும். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க என்ன சொல்றதுன்னு கேக்குறீங்களா?

0: நரியா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நரி ஊளை இடம்னு சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்றீங்களா நீங்க?
1: அதான் அது வந்து ஊளையிற மாதிரி தான், ஆனா அது பாட்டு
0: பண்ண நல்லா இருக்கும்.
1: ஆமா சார்,
0: சூப்பருங்க. சரிங்க மேடம், இன்னைக்கு பாட சொல்றேன் நைட்டு. நன்றி மேடம், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஓ, டயல் பண்றது ஒரு ஆளு, சூப்பருங்க. வணக்கம் வணக்கம்.
2: ஒரு வாரமா டயல் பண்ணிருக்கேன் சார்,
0: அதனால உங்களுக்கு போர் அடிச்சுன்னு பக்கத்துல குடுத்துறீங்க. நீங்க டயல் பண்ணுங்க, எடுத்தா பேசலாம்
2: அப்படின்ட்டு.
0: சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாப்போம்.
2: சூப்பருங்க.
0: அவங்க வீட்டில் ஒரு பூனை இறந்து போச்சாங்க, அதுக்காக அதுக்கு பாடும் சக்தி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சூப்பராக யோசிச்சிருக்காரு, சென்டிமெண்டாக யோசிச்சிருக்காரு. உண்மையாக பூனை வந்து அந்த மியான்னு சொல்லும் போதே ஒரு அழகான ஒரு குரல், நிச்சயமாக அது நல்லா பாடணும்னு எனக்கும் தோணுதுங்க. வணக்கம், 102.3.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில் இருந்த முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: நன்றி
0: சார்.
3: பயங்கரமா யோசிச்சிருக்காங்க.
0: ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் உங்களுக்கு பாடல் காத்திருக்கு வித்யாசாகருடைய இசையில், கல்யாணியினுடைய குரலில்.

பி புஷ்பா முகநூல் பகத்தில் வந்து வடலாம் அமைச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. முயலுக்கு பாடும் சக்தி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூலே ரிஜா மனோகரன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து நேஷிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வணக்கம், 102.3 வணக்கம். வணக்கம் சார்.

0: வணக்கம். வணக்கம் சார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சார் நான் கூட சார் கடைக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு போவோம் சார்.
0: சரி,
1: அங்க போன உடனே ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்கு சார். அந்த ரெண்டு வேலை ரெண்டு மூணு வேலையை முடிச்சுட்டு வந்தானே என்னப்பா இந்த மாதிரி நான் சொன்ன வேலை என்ன?
0: சரி சரி சார், நன்றி சார், நன்றி. நியூஸ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வேற கதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எந்த உயிரினத்துக்கு வந்து பாடும் சக்தி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சார்.
1: ஹலோ
0: சார் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
1: ஹலோ
0: சார் வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம். 102.3 வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: சார், அரியலூர் மாவட்டம் சுத்தமல்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எந்த உயிரினத்துக்கு பாடும் சக்தி இருந்தா நல்லா இருக்கும்?
2: என்ன சார்?
0: எந்த உயிரினத்துக்கு பாடும் சக்தி இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டேன்.
2: எந்த உயிரினத்துக்கு? குயில் தான் சார் நல்லா பாடும்.
0: குயில் தானா? சரி ஓகே, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருமே அட்டகாசமா பதில் சொன்னாங்க, பயங்கரமா யோசிச்சிருந்தாங்க. யானை இதெல்லாம் பயங்கர நுட்பமாக யோசிச்சிருந்தாங்க. மீன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நானே யோசிக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. யுவன் சங்கர் ராஜாவின் இசிறுப்பா விஜயுடைய வரிகளில் ஹரீஷ் ராகவேந்திராவனுடைய குரலில் வின்னர் திரைப்படத்தில் உங்களுக்கு பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பு. நான் உங்கள் அன்பு செல்வா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பால் திரைப்படத்திற்காக பி சுஷீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷீலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளில் டி. கே. ராமமூர்த்தி இசையில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:15. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நல்ல தம்பி திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் சி ஆர் சுப்பராமன் இசையில்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் ஜி தேவராஜன் இசையில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் இணைந்து பாடிய பாடல். ஈரா பழனிசாமி அவர்களின் வரிகளுக்கு இசை குள்ளக்குடி வைத்தியநாதன்.

0: இனி தொடர்வது 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுதொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர்

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் 2 சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆள்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100 மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200 மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100 இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27 தேதியும் அடுத்த மாதம் 2 தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30 தேதியும் அடுத்த மாதம் 4 தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங் ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: என் விருப்பம்.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் யான் திரைப்படத்திற்காக கானா பாலா பாடிய பாடல், கபிலனின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.
3: நக்கு நக்கு நக்கு நக்கு நக்கு தங்கு தங்கு நக்கு தங்கு தான் தங்கு நக்கு.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் தனுஷ் இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்தர் இசையில்

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: நேரம் 6:50. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் பாயம்புலி திரைப்படத்திற்காக திவ்யா குமார், சாஷா திரிபாட்டி மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் டி இமான் இசையில்.

என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் முண்டாசுப்பட்டி திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல். முத்தமிழின் வரிகளுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் மஞ்சப்பை திரைப்படத்திற்காக ஹரிகிருஷ்ணன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல், யுகபாரதியின் வரிகளில் என் ஆர் ரகுநந்தன் இசையில்.

0: மலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரைக்கதை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜில்லா திரைப்படத்திற்காக கே ஜி ரஞ்சித் மற்றும் சுனிதி சௌஹான் இணைந்து பாடிய பாடல், விவேகாவின் வரிகளில் டி இமான் இசையில்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: திரைக்கரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குக்கு திரைப்படத்திற்காக ஆண்டனி தாசன் பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000+ கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90

0: குழுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் ஈரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாசும் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில்

0: பட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவனனுக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: அஞ்சான் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் திரைக்காலம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக கேட்டோம். கேஜி ரஞ்சித் அவர்கள் பாடிய பாடல், மதன் கார்கி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சண்முகம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது தமிழகத்தின் கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் மாவட்டங்களில் தென்னை தான் முக்கியமான பயிர், கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுவது. பொதுவாக தேங்காயில் அதிகமாக கொழுப்பு இருக்கும்னு ஒரு கருத்து உண்மைதாங்கிறாங்க. ஆனால் கொழுப்பு எப்போ உருவாகும்னா அதை சமைக்கும் போது தான் தேங்காய் கொழுப்பாக மாறும். தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்தில் பச்சையாக சாப்பிட்டுட்டா அது அமிர்தம். சகலவிதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய சக்தி படைத்தது. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு அழுக்குகளை அகற்றும், இரத்தத்தை சுத்தமாக்கும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும் தன்மை பெற்றது தேங்காய். தேங்காய்க்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். மனித உயிர் அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியே வர 10 மாதம் ஆகும். அதுபோல தேங்காய் உருவாகி பூமிக்கு வர 10 மாதம் ஆகும். அப்படித்தானுங்க சண்முகம் சார், தேங்காயை சமைத்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பாக மாறிடும், சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. தேங்காயை துருவி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை நேர சிற்றுண்டியாக கொடுத்தா அவ்வளவு ஆரோக்கியம். பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் உள்ள நபர்களுக்கு தேங்காய்பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்வாங்களாம். தாய்ப்பாலுக்கு மாற்றா தேங்காய்பால் கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றியிருக்கிறாங்க. காலை நேரத்தில் தேங்காயை துருவி அதை அரைச்சி பால் எடுத்து அதோட நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்த்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லதான், ஆரோக்கியம் மேம்படுமா. தாய்ப்பாலில் இருக்கும் மோனோலாரின் சக்தி தேங்காயை தவிர வேறு எதிலும் இல்லைங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் தேங்காய் பால் பருகுவது ரொம்ப நல்ல பலன்களை அளிக்கும்ங்கிறாங்க. தினசரி உடலுக்கு தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% ஒரு கப் தேங்காய்ப்பாலிருந்து கிடைச்சிரும். அதோட மெக்னீசியம் சத்து இதில் இருக்கிறதுனால தசை வலிகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. இதில் உள்ள பாஸ்பரஸ் சத்து எலும்புரிக்கு நோய் ஏற்படாமல் தடுக்குது. சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை நீக்குவதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேங்காய்ப்பால். சண்முகம் சார், தேங்காயை துருவி கிடைக்கிறது தேங்காய்ப்பூ. இது ஒரு தேங்காய்ப்பூ. இன்னொரு தேங்காய்ப்பூ இருக்கு, கோவிலில் தேங்காயை உடைக்கும் போது தேங்காயில் பூ விருந்தால் அதை நல்ல சகுனமாக பெரியவங்க சொல்லுவாங்க. இதுதான் இன்னொரு பூ. அறிவியல் பூர்வமாக பார்த்தா தேங்காய் பூ என்பது முத்துன தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சியே. இளநீர், தேங்காய் தண்ணி, அப்புறம் தேங்காயில் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குதோ அதை விட அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களை தன்னகத்தே கொண்டது தான் தேங்காய்ப்பூ. அதனால தான் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது இந்த தேங்காய்ப்பூ. எந்த நோயையும் எதிர்கொள்ளணும்னா அதற்கு நிகரான எதிர்ப்பு சக்தி தேவை. அதிக வேலை சுமை உள்ளவர்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் மிகவும் சோர்வாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேங்காய்ப்பூவை சாப்பிட்டால் உடலுக்கு அதீத சக்தி கிடைக்கும், நாள் முழுக்க உற்சாகமாக இருக்க முடியும். அஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணி இந்த தேங்காய்ப்பூ. மல சிக்கலையும் போக்கக்கூடியது. தேங்காய்ப்பூவில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகின்ற சக்தி இருக்கிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். தேங்காய் இளநீர்னு சாதாரணமாக நாமெல்லாம் நினைக்கிற தேங்காய் எப்படி பார்த்தீங்களா, ஒரே ஒரு வேலை செய்யுங்க, ஆளாளுக்கு வீட்டுக்கு 1-2 தென்னம்புள்ளையை வச்சு வளர்க்கணும், தென்னை மரங்களை உருவாக்கணும். ஒரு கல்லில் 2 மாங்காய் பல மாங்காய் அடிக்கலாம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் ரெக்க திரைப்படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடல் யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில்.

காற்று வெளியீடு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அந்த ஒரு பாடல் கேட்டோம். சாஷா திரிபாட்டி பாடிய பாடல் அது வைரமுத்துவின் வரிகள். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக சாருலதா மணி பாடிய பாடல் கார்த்திக் நேத்தா வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லாரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேற யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது, அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையார் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுகிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுகிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுகிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: 102.3 பாத்துக்கு இதான் தானு. 102.3 பாத்துக்கு இதான் தானு.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்ருக்கீங்க 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் பேச போகிற அந்த விஷயம், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை நாம் அனுபவித்தாலும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை எல்லார் வீட்லையும் அனுபவிக்கிறோம். அது என்னென்னா, வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதே ஒரு பெரிய கஷ்டம். தமிழ் சினிமாவில் வர மாதிரி யாராவது பாட்டு பாடினா நிலா அந்த பக்கம் வந்தால் சோறு ஊட்டின காலம்லாம் போயிடுச்சு. அதை தாண்டி குழந்தைகள் இப்போ பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கு எப்படி அவங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது நேஷில் சொல்லுங்கள். 044 சேர்த்து டயல் பண்ணி 2952583 2838 9871. அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. கே ஜே யேசுதாசும் சித்ராவும் பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகள், இளையராஜாவின் இசையில்.

0: நேரம் 8:06. நீ கோரி நாள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444-9952-5253-8-3-8-9-8-9-8-1. உங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இல்லை பொதுவாக பலர் வீட்டில் இருக்கிற இந்த சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
0: மீனாட்சி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் மேடம். சொல்லுங்கள். குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு
1: கேட்டேன்.
0: ஓ, அதை காட்டினா போதுன்றீங்க. சூப்பருங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த மாதிரி பிராணிகள்லாம் காட்டணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா பார்க்கும் போது ஆணும் வாயை திறப்பாங்க. அப்படியே டக்குன்னு ஊட்டிடலாம், நல்ல விஷயம், செம்ம ஐடியா தான். வணக்கம். வணக்கம். வணக்கம். சிரிப்பு மூட்டி சாப்பிட வைக்கிறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. சூப்பருங்க, நன்றி. நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. உங்க வீட்டுல இந்த மாதிரி பறவைகள் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டுக்கு போயாவது அதை காட்டி அதெல்லாம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா திரைப்படத்தில் வந்து இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கரும் பாடிய பாடல். சத்யா திரைப்படத்தில் இணைந்து கேட்பு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. குழந்தைய சாப்பிட மாட்டுறாங்கன்னு அடம் பிடிக்கிறதா அந்த உலகமே சொல்லுது. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சோறு ஊட்டுறது, சாப்பாடு கொடுக்கறது, ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கருணாநிதி வீரவநல்லூர் ஒரு சூப்பரான ஒரு இயற்கை காட்சியை ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காருங்க. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருனா, உழவணிக்கும் போது கார்ட்டூன் படங்களை போட்டு காட்டுவது, பிடித்த மாதிரி சமிஞ்சைகள் செய்வது, விளையாட்டு பொம்மைகளை வைத்து விளையாடுவது, நாமும் குழந்தைகளுடன் சேர்ந்து உணவு அருந்துவது, இதெல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்கிறாரு. தேனி ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருனா, நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, குழந்தை சாப்பிட அடம் பிடித்தால் பக்கத்தில் இருக்கும் யாராவது ஒருத்தரை இரண்டு அடி கொடுத்தால் குழந்தை தானாக சாப்பிடும், இது எப்படி இருக்கு அப்படின்னு பயங்கரமாக இருக்குங்க. பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்தில் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கமலாவர்தன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்ப இரவு வணக்கம், இனிப்பு முன்பே தரலாம், இன்றைய சிறார்களிடம் இனிக்க கதை சொல்லி பிடித்த இன்சுவை உணவை ஊட்டிவிடலாம், இல்லை இருக்கவே இருக்கிறது இன்பமூட்டும் அலைபேசி தந்தாலே இனிக்க சாப்பிட்டு விடுவார்கள் அப்படின்னு வீரராகவன் மாதவரத்தில் இருந்து அமைச்சிருக்காருங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணலாமா? இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். 044 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952 0853 2838 3871. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் துவங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன். ஹலோ சையத் சார்.
0: சார் வணக்கம், பேசுங்க.
1: குழந்தைகளை வந்து அலம்பிடிக்கிற குழந்தைகளை சாப்பிட என்ன செய்யணும்னு இன்னைக்கு கேட்டிருக்கீங்க.
0: ஓகே,
1: என்ன பண்ணா எங்களுக்கு பக்கத்துலதான் ஆறு, நான் சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவோம்னா

0: அடுத்துக்கிட்ட பாலம் இருக்கு,
1: ஓ
0: பாலத்துக்கிட்ட அப்படியே அழிச்சிட்டு போய் அப்படியே அந்த பாலத்துக்கு மேல நின்று நீரடை ஓடைகளை அப்படியே காமிச்சுட்டு அங்க அழகான துள்ளி மீன்களை எல்லாம் காமிச்சுக்கிட்டு
1: அப்படியே
0: ஊட்டுவோம். அது இல்லாம வந்து இந்த சித்திரை மாசத்துல நல்லா ஆத்துல தண்ணி வடிஞ்சு நல்லா மணலா இருக்கும் போது வெளிச்சத்துல போய் சோறு ஊட்டுவாங்க சார், சாயங்காலம் ஆனா மாலை ஆனா.
1: சூப்பர் சார்.
0: ஆத்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக நெருக்கமாக இருக்கிறனால எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வசதியா ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு தந்தது குழந்தைகளுக்கு சோறுட்ட.
1: சரிங்க, ரொம்ப நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. அட்டகாசமா சொன்னாருங்க, இயற்கையை மிஞ்சா எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இயற்கையை காட்டியே நம்ம வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், 102.3 விவேக் பாரதி எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சோமசுந்தரம் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம். ஹலோ சார் சொல்லுங்க, பேசுங்க. தலைப்பு வந்து குழந்தைகள் சாப்பிடாம இருக்காங்கல்ல, அடம் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லி சாப்பாடு விடுவீங்க, என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். ஹலோ, சாப்பாடு ஊட்ட வேணான்றீங்களா?
2: யாருமே சரியா போன் கூட சாப்பிடுவாங்க.
1: அப்படியா? ஓகே. சரி சரிங்க சார், நன்றி சார் நியூஸ்ல கலந்துட்டு, ரொம்ப நன்றி. ஆனால் முதல்ல இவருக்கு யாராவது சாப்பாடு கொடுங்க தயவுசெய்து, அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக பேசுவார் நினைக்கிறேன், ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம், 044 சேர்த்து டயல் பண்ணுங்கள், 2952-0853-2838-1. இப்போ உங்களுக்காக வேதம் புதிய திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்க வைரமுத்து அவர்களின் வரிகளில் தேவேந்திரன் அவர்களின் இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்புலையோடு.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன சொல்லி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சாப்பிட்டா சாப்பிட்றாங்க அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மணலி மாறன் என்ன சொல்லியிருக்காருங்க, என்னுடைய கடைக்கு அருகில் யாழன் என்கிற ஒரு சிறுவன் இருக்கிறான்னு அவனுக்கு உணவு அளிக்க அவர்களின் அம்மா ஏற்கனவே அவன் சில இடங்களுக்கு சென்றதை, படகு சவாரி சென்றதை, பிறகு பீச்சுக்கு சென்றதை நினைவு கூர்ந்து நாளைக்கு செல்லலாம் என்று அந்த மகிழ்ச்சியிலேயே அவன் உணவு அறிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க, சாப்பாடு விடும் போது அப்படியே ஒரு கதையை சொல்லி அவங்கள டைவெர்ட் பண்ணி அன்றைக்கி போனமே ஞாபகம் இருக்கா அப்படிலாம் சொன்னோம்னா அப்படியே குழந்தைங்க அப்படியே அதை பற்றி யோசிக்காமல் டப்புன்னு சாப்பாடு ஊட்டிடுறது, இது ஒரு நல்ல ஐடியாங்க. பே முருகன் பெருமாள் ஏதோ ஸ்டிக்கர் அனுப்பிச்சிருக்காருங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நிகழ்ச்சிக்கு அன்பான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகரம் ஆர்ஜே இன்பா அவர்களுக்கு இனி நேரம் வணக்கம் சொல்லியிருக்காரு. அவர் அநேகமாக நாளைக்கு வருவார் நினைக்கிறேன். அவர் ஷோவில் வந்து ஏன் பேரை போட்டுருங்க, நான் செல்வாங்க ரைட்டு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இப்போ வந்து குட் நைட் போஸ்டர்லாம் அனுப்பிச்சிட்டாரு. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கே கதிரன் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நல்ல விஷயங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. 044 செய்து டெல் பண்ணுங்கள். வணக்கம். 102.4
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்க மேடம்.
1: வந்து அந்த நாள வந்து நிலாவ காட்டி சோறு ஊட்டுவாங்க சார்.
0: ஓகே.
1: இப்ப வந்து செல்போன் கையில
0: குடுத்துட்டேன்.
1: செல்லு
0: ஓகே குடுத்துட்டீங்க, வாங்கிருவீங்களா குழந்தைகிட்ட திரும்ப?
1: அத குடுத்து குழந்தை சோறு ஊட்டு இப்ப இந்த காலம் வளர்க்கணும் சார்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி சூப்பருங்க, ரொம்ப நன்றி நீச்சல கலந்துட்டதுக்கு. முன்னாடி வணக்கம்.
2: அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சார் யூஷுவலா இந்த வேடிக்கை காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே.
2: மாடு ஆடு அது மாதிரியான விலங்குகள், அதே மாதிரி எதிர்க்க தன்னோட வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் பொழுதே அந்த குழந்தைகள் சாப்பிடும் பொழுது இவங்க சாப்பிடுவாங்க. யாரு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுல பாரு, அந்த குழந்தை சாப்பிடு, நீயே சாப்பிடு சமத்தா அப்படின்ட்டு. இன்னொரு என்னன்னா, குழந்தைகளை விளையாடும் பொழுது பெற்றோர்கள் அவங்களும் ஓடி ஆடி அப்படியே விளையாடும் பொழுது அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு. குழந்தைகளும் ஓடி ஆடும் பொழுது அவங்களும் சாப்பிட்டுருவாங்க. ஒரே இடத்துல உட்கார வச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது அவங்களுக்கு போரா இருக்கும். அவங்க அப்படி போறாங்களா, இங்க போ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, அவங்க மைண்ட டைவர்ட் பண்ணி வாய்க்குள்ள டக்குன்னு ஊட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, சாப்பாடு அப்படிங்கறது வாய்க்குள்ள போச்சு.

0: நன்றி சார்,
1: ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க.
0: நன்றி நன்றி. 6-க்கு 6 மார்க் உங்களுக்கு, ரொம்ப நன்றி. இல்லை எக்ஸாமில் வந்து பர்ஃபெக்டாக சில பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் எழுதுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ சார், என் பேர் மோகன் சார்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நாகம்பூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: ஓகே சார், சொல்லுங்க. அவங்களுடைய செஞ்ச முயற்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இளையராஜாவின் இசையில் கண்மணி சுபுவினுடைய வரிகள், இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன குழந்தைய அப்படி சாப்பிட வைக்கிறது, அதுக்கு என்ன ட்ரிக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துல குழந்தையினுடைய பெயரை பதிவில் அடிக்கடி போட்டால் அறிவிப்பாளர் வாசிக்கும். அந்த பெயரை கேட்கும்போது சிரிச்சுக்கு அழுகிற குழந்தை ஆவலாக வாய் திறந்து சாப்பிடும். இந்த மாதிரி பயங்கரமான ஐடியா கொடுத்தது யார்? மயிலை பட்டாபி இப்படி அமைச்சிருக்காருங்க. பி புஷ்பா என்ன சொல்லியிருக்காங்க? நேஷிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் செல்ஃபோனை கையில் கொடுத்தா போதும், சோறை தானே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நிலாவை பார்த்து தான் சோறு விட்டுவாங்க, இப்போல்லாம் செல்ஃபோன் கட்டி தான் சாப்பாடு ஊட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பம்மலிருந்து புஷ்பா. கருணாநிதி வீரநல்லூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர் மோகன் ராஜ் என்ன சொல்லியிருக்காரு? ராஜ் செல்வபுரம் கோவையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கணபதி விஸ்வநாதன், அவங்க கூட நம்ம பேசிட்டே இருந்து அவங்க சொல்கிறதையும் கேட்டு அவங்க கூட விளையாடிட்டே இருந்தால் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனகாபுத்தூர்லேருந்து இவர் அனுப்பிச்சிருக்காரு. அப்படி நான் தேடும் செவ்வந்திப்பூ பாட்டுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க பர்வதவத்தினி. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ண முடியும். 044 சேர்த்து டயல் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். 2952 0853 2389 81. வணக்கம். வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனி இரவணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: இப்பதான் நெட் இப்பதான் கேட்டேன், இந்த தர்மபத்தி நில போட்டீங்க இளையராஜா.
0: ஓகே.
1: அவன் ஜானகிமா பாடு.
0: ஓகே.
1: ஆன் பண்ணே.
0: பாடல் குழந்தைகளுக்கு நம்ம வந்து சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, நீங்க என்ன ஐடியா குடுக்கறீங்க?
1: அப்ப அந்த நாளில எங்க அக்கா அவங்க என்ன செய்வாங்க, நான் சிறு குழந்தை இருந்த தருணங்கள்ல எங்க அக்கா ஜெசிந்தானு அந்த நிலாவை பார்த்து இரவுக்கு வெளியில வந்துருவாங்க. நிலாவை பார்த்து பார்த்து ஓட்டுவாங்க, சொல்லுவாங்க. எனக்கு பார்த்து சைல்டு குழந்தையா இப்ப எனக்கு நினைவு இருக்காது, எங்க அக்கா சொல்லுவாங்க. நிலாவை பார்த்துட்டுதான் சோறு ஊட்டுவாங்க அந்த காலத்துல, அந்த வாசல்ல நின்னுகிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கையில ஏதாவது திங்ஸ்களை கொடுத்துட்டு மொபைல்களை கொடுத்துட்டு ஏதாவது சோறு ஊட்டுறாங்க. அந்த விளையாட்டுல அந்த போர்ட்ஸ் அந்த ஆப்ஷன்ல போய் விளையாட்டுகள்லாம் இருக்கும்ல, அந்த விளையாட்டுகளை காமிச்சிட்டு மொபைல் போயிட்டு அந்த என்ன இது தங்கை குழந்தையெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. செல்போன் வச்சு பிள்ளைங்களுக்கு இந்த விளையாட்டுகள் பத்தி இந்த சோறுகள்ல ஊட்டுறாங்க. அப்ப எல்லாம் இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, பாடல் பாடிக்கிட்டே அந்த தாய்மார்கள் பாடல் சோறுகள் ஊட்டுறாங்க. அந்த காலத்து பாடல் பாடிக்கிட்டே அவர் எல்லாம் சோறுகள் எல்லாம் ஊட்டிருக்காங்க.
2: எங்க அம்மா வந்து எப்படி சாதம் ஊட்டுவாங்க, நிலாவை பாத்துட்டு சாதம் ஊட்டுவாங்க. அப்புறம் பக்கத்துல வீட்டுல நாய் இருக்கு சார், அதுக்கு ஒரு உருண்டை போட்டுட்டு சொல்லி நாய் சாப்பிடுவோம், நீ சாப்பிட்டு
0: சாப்பிடுவோம். யதார்த்தமா சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த மாதிரி நிறைய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீ சாப்பிட்றியா இல்ல அவங்களை குத்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து அதிர்ச்சியில நானே சாப்பிடுறேன் தயவுசெய்து அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம். நாயகன் திரைப்படத்தில் உங்களுக்கு பாடல் காத்துட்டு ராஜா நேசில் புலமைப்பித்தனுடைய வரிகளில் மனுவும் சித்ராவும் பாடிய பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 8:38 கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று உண்மையான கொண்டாட்டம். நீ கூறின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் வந்து பொறுமைசாலியா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊற்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா போதும், அவனுடைய பொறுமையை சோதிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அதை அமைஞ்சிரும். அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க அந்த விஷயம். இதுக்கு உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த நேஷில் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணுங்க. 0444 சேர்த்து டெல் பண்ணுங்க. 2952 0853 2832 8781. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கீழாலமேட்லேருந்து உஷா பேசுறேன் சார்.
0: உஷா மேடம் சொல்லுங்க.
1: எங்க வீட்டில் நிறைய நாய் எல்லாம் இருக்கு சார். அந்த நாய் அதுங்க வந்து அது சாப்பாடு போடுமா நானும் ஊட்டிக்கிறேன்னு அதுங்களே சொல்லுங்க சார்.
0: ஓகே.
1: அதனால அதோட கொஞ்சம் போட்டுட்டு மயில் கூட வரும் சார் என் கூட்டுக்கு நிறைய.
0: ஓகே. சோ நீங்க குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கல, மயிலுக்கு நாய்க்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க. ம், சரி.
1: ஆமா
0: சார். சரி, ரொம்ப நன்றி மேடம் நேஷில கலந்துட்டதுக்கு. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: சின்ன

0: எட்டு மாசம் அந்த மாதிரி ஒரு வயசு பிள்ளைங்களா இருந்துச்சு. அந்த டேஸ்ட மாத்தி மாத்தி குடுக்கணும்.
1: ஓ, இப்பதான் வரீங்க விஷயத்துக்கு.
0: ஒரே டேஸ்ட்லயே பருப்பு சாதம்னா பருப்பு சாதம், அப்படி குடுக்காத கொஞ்சம் டிஃபரெண்டா. அதுக்கு தெரியற வந்துடுது இல்ல, தெரியற அளவுக்கு டேஸ்ட மாத்தி கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடும்.
1: சூப்பருங்க, இதாங்க அனுபவம். உங்க வயசு என்ன சொல்லுங்க? உங்களோட வயது? வயது
0: பிள்ளைங்களுக்கு எங்க பேரனுக்கு வந்து தோசை ஊத்தும் பொழுது மூணா தோசை, நான் சின்ன பிள்ளை இருக்கும் பொழுதே அம்புலி தோசை ஸ்டார் தோசைன்னு எங்க பாட்டி. எந்த உணவா இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபரெண்டா புரத சத்து
1: புரோட்டீன்
0: சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க.
1: அது
0: டாக்டர் கேள்வி பதில கேக்குறாங்க.
1: சூப்பர்.
0: சுண்டலா குடுக்க கூடாது, அதுங்க கண்ணுல சுண்டலா காமிக்க கூடாது. அந்த சுண்டலை ஏதாவது மாவாக்கியோ ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பாட்டுல மாவா கரைச்சி இட்லியோ தோசையோ இல்லாட்டி இந்த கட்லெட் மாதிரியோ, அதான் அதே ஒண்ணே குடுக்க கூடாது. கலர் கலரா இப்ப இந்த கேரட் அதான் எல்லாம் வருது, டிப்ஸ் இல்லவே வருது. எனக்கு தெரிஞ்சதான்
1: சூப்பருங்க. அருமை, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நேஷில கலந்துட்டு ரொம்ப நன்றி. சாப்பாட்டுல டேஸ்ட மாத்துங்க. நீங்க சேனல்ல மாத்திட்டு இருந்தா என்னங்க விஷயம்? அட்டகாசமா சொல்லிருக்காங்க, சாப்பாடு உடனே இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம், 102.3. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. நன்றி சார், நன்றி சார், நேஷ்ல கலந்துடுதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்களை ராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற விஷயம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது என்ன மாதிரி டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சிருவோம், ஆனா அதை சாப்பிட வைக்கிறது அதை விட பயங்கரமான ஒரு கஷ்டங்க. அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், 102.3 வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் செல்வா சார், நான் திருவாரூர் மீரா.
0: மீரா மேடம் சொல்லுங்க.
1: இது என் பேர பேச்சிலுக்கெல்லாம்
0: வந்து
1: செல்போன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அண்ணா கதை சொல்லுவேன், அந்த காலத்து சினிமா கதையெல்லாம். ஆனா ஒரு ஊர்ல ராஜா ராணின்னு ஆரம்பிச்சப்போ அவளுடைய மேக்கு தெரிஞ்சு அந்த கதைகள்லாம் சொன்னா ஆறு கேட்டு கொடுத்து சடமெல்லாம் சாப்பிடுங்க.
0: ஓகே,
1: இப்படி கதை சொல்லித்தான் சார் பழக்கம்.
0: சூப்பர் மேடம், ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நன்றி நேஷில் கலந்துக்கிட்டதுக்கு. கண்டிப்பாக கதைகள் சொன்னால் குழந்தைகள் அப்படியே கவனிப்பாங்க, டக்கு நம்ம சாப்பாடு ஊட்டிடலாம். ஆனால் கதையை முடிச்சிடணும், சாப்பாடு முடிக்கும் போதும் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். வணக்கம், 102.3 வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மணிமுத்து பேசுகிறேன் சார்.
0: சார் சொல்லுங்கள்.
2: எங்கள் வீட்டுக்கார அம்மா என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டாங்க நிலா காட்டி.
0: ஓகே,
2: அவங்க நிலா காட்டி ஊட்டும் போது கவிதை எழுதுவீங்களா, பையனுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. அது கவிதை சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம்.
0: என்ன கவிதை சொன்னீங்க
2: சொல்லலாமா?
0: சொல்லுங்க சார்.
2: நீயே அழகு நிலா, நீ பார்க்க வேண்டுமா வான் நிலா, நீ தரையை கவரும் தங்க நிலா, உன் தாய்க்கு நீதான் என்று முதல் நிலா, வளர்ந்து வரும் பால் நிலா, உன் பார்வைக்கு ஊரில் ஏது நிலா.
0: சூப்பருங்க, கலக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார் நேஷில் கலந்துக்கிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. ஆனால் எவ்வளோ அழகாக அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணிக்கிறாரு, தன்னுடைய கவிதையை சொல்லணும், அதே நேரத்தில் டாப்பிக்கு ரிலேட்டடாக சொல்லணும், ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. உண்மையாக இந்த குழந்தை இந்த கவிதையை கேட்டு சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கை தட்டி இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது, சாப்பிட்ருக்கலாம். ஆனால் கவிதை நல்லா இருந்தது, பொருத்தமாக இந்த நேரத்தில் அதை அழகாக சொல்லிட்டாரு. தேனி ஹரிராம் முகநூல் பக்கத்தின் வழியாக, அதாவது கண்டிப்பாக தெருவில் போகிற நாயெல்லாம் கூப்பிட்டு நான் அதுக்கு சாப்பாடு கூட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லி பூச்சாண்டி காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகநூல் பக்கத்தின் வழியாக. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அவங்க நேரடியாக நம்ம பேசிட்டாங்க. வீரராகவன், நான் கேட்டாலே அதுதான் இங்கிதம், அனைவர் மனத்திலும் ஆனந்த கீதம், அழகிய ராகத்தின் அலங்காரம் அப்படின்லாம் அனுப்பிச்சிருக்காரு மாதவரத்திலிருந்து. தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன்.

புது எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி இந்த ப்ரோக்ராம். ஹாப்பி ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்காக அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வாலியினுடைய வரிகளில் சந்திரபோஷ் உடைய சீல், எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

8:55 கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு அமுதுட்டுவதே ஒரு

கலை அப்படி அமைச்சிருக்காரு. கமலாவரதன் வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படி நிறைய வணக்கம் போட்டு அமைச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிங்க. அடுத்தது சக்திராம் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து உடையார் பாளையம் வட்டம் இருக்கையூர் அங்கிருந்து அமைச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்க, நீக்கு ஒரு நாள் மிகவும் ரொம்ப நல்லா இருக்கு, ஓகே சூப்பருங்க. சூளை ரிஜா மனோகரன் மெதுவா மெதுவா காதல் பாட்டை இந்த இரவு நேரத்தில் கேட்பதில் தனி ஆனந்தம், சூப்பருங்க. சக்திராம் அவர் தான், ஓகே வாழ்த்து சொல்லியிருக்காரு. சர்வ ராஜன் பேட்டை தினா ரமேஷ் திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா ஆடு பாருங்க மாடு பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு விட்டலான்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவார்கள், அப்புறம் பக்கத்து விட்டு குழந்தையை காட்டி ஊட்டுவார்கள், தெருவில் போகும் நாய் எல்லாத்தையும் காட்டி ஊட்டுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தைங்களை காட்டி ஊட்டக்கூடாது, பாவங்க அவங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்களை முடிஞ்சால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம்,

0: சுலைகரே, சர்வ ராஜன் பேட்டை தினா ரமேஷ், திருஞானம் தினா ரமேஷ், சாந்தி ஞானசாரதி பவித்ரா, ஆடு பாருங்க மாடு பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம், நிலாவை காட்டி சோறு ஊட்டுவார்கள், அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தையை காட்டி ஊட்டுவார்கள், தெருவில் போகும் நாய் எல்லாத்தையும் காட்டி ஊட்டுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தைங்களை காட்டி ஊட்டக்கூடாது, பாவங்க அவங்க. பக்கத்து வீட்டு குழந்தைங்க முடிஞ்சால் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம். சூப்பராக அமைச்சிருக்காங்க நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் நமக்காக சொல்லியிருந்தாங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி.
0: சாந்தி மேடம் சொல்லுங்க.
1: குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டீங்களா? என் குழந்தைக்கு நான் சின்ன வயசுல எப்படி ஊட்டிருக்கேன்னா, ஃபிளைட் போறத பார்த்து அப்படியே மேல பார்த்து துறப்பாங்க, அப்போ ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்படி ஊட்டுவேன்னா, ஏதாவது பிடிச்ச ஒரு சாக்லேட் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும், அதை எடுத்து டீ போனா ஆடு ஆசையா திறப்பாங்க, டக்குனு ஃபுட்டை ஊட்டி விட்டுருவேன்.
0: ஓ சூப்பர்.
1: அப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்.
0: ஓகே, நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க, சாப்பாடு ஊட்டும் போது மேல ஃபிளைட்லாம் விடுறீங்க, எங்களால அப்படி முடியாது. இல்ல ஃபிளைட்டை விடுறீங்க சாப்பாடு ஊட்டும் போது? இல்ல
1: சிட்டில.
0: ஓ அந்த டைம். ஓ அந்த டைம்ல ஊட்டுவீங்க, அப்படி வரீங்க. சரி சரி சரி.
1: ஓகே, மதியான நேரத்துல மாடியில போய் ஊட்டும் போது அந்த மாதிரி போகும், அப்ப அது ரெகுலரா போகாதுல, அப்ப அந்த மாதிரி ஊட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ, ஆனா இப்போ வரைக்கும் ஒரு குடும்பம் என்னன்னா, அவ டிவியை பாத்துட்டு தான் சாப்பிடறா, அதனால ஸ்டாப் பண்ணவே முடியல. சாப்பிடற டைம் மட்டும் டிவியை பாத்துட்டு தான் சாப்பிடறா, சோ டிவியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது.
0: ஓகே, நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க?
2: வணக்கம், சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: சொல்லுங்க சார்.
2: அந்த தாய் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப அந்த ஸ்டைலே தனி இடுப்புல வச்சுக்குவாங்க, அந்த கிண்ணம் சாதம் வச்சுக்குவாங்க, சாப்பாடு உணவு ஏதாவது வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டைலே தனியா இருக்கும்.
0: ஓகே,
2: என்ன பண்ணாங்க, கம்பத்துல சில பிள்ளைங்க சாப்பிடாது, படிச்சுட்டு பிள்ளைங்க இருக்குல்ல,
0: ஆமா,
2: அதுக்கு ரெண்டு ரூபா ஊட்டுவாங்க.
0: ஓகே,
2: அதெல்லாம் சாப்பிடற மாதிரி கொண்டு போவாங்க. உடனே என்ன பண்ணா, நம்ம சாப்பிட அங்க போகுது, இது சாப்பிடும்.
0: ஓகேங்க,
2: இதான் ட்ரிக்.
0: நன்றி. சரிங்க, நன்றி சார், நேஷ கலந்துட்டு. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இன்னைக்கு எல்லாருமே அடையாசமாக சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத விட, நான் எல்லாரும் மனசுலேயும் ஒரு விஷயம் பதிஞ்சுது, அதாவது வெறுமனே நம்ம தொலைக்காட்சி காட்டுறது மட்டும் சாப்பாடு ஊட்டுறதுக்கான ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டி எக்கச்சக்கமான முயற்சிகள் இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகளை நிச்சயமாக நம்ம செய்ய முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். நிறைய பேர் கதைகளை சொல்கிறாங்க, நிறைய பேர் இயற்கை காட்சியை காட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது நாம் ஏன் தொலைக்காட்சியோ இல்லை வந்து செல்ஃபோனை கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாமளே யோசிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி அமைஞ்சது. நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் ஒரு சிறப்பான கருத்துக்கள் பதிவிட்டுறாங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணியிருப்பாங்க, லைன் கிடச்சிருக்காது, திட்டியிருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு லைன் கிடச்சிருக்கோம், சந்தோஷப்பட்டிருப்பீங்க, என்னை வாழ்த்திருப்பீங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இந்த நிகழ்ச்சியை 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் இணைந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள், நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.

0: பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடி கொண்டு படகிலே வரும்பொழுது மரங்களுக்கிடையில் வாய்ப்பேச இயலாத ராணியை பார்த்தாள் பூங்குழலி. உற்று பார்த்துவிட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு படகை கரையோரமாக நிறுத்தச் செய்து அவள் கரையேறி அந்த ராணியை நோக்கி போகும்பொழுது அவள் திடீரென்று ஓடத் துவங்கிவிட்டாள். இதற்கிடையில் அங்கே வந்து சேர்ந்த சேந்தன் அமுதனும் ஏன் அவள் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு உன்னை பார்த்த பிறகுதான் ஓடுகிறாள் என்றும் அவள் யார் என்று தெரிகிறதா என்றவுடன் என் அம்மாவுடன் முகஜாடை ஒத்துப்போகிறது, ஆகையால் என் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்றும் சேந்தன் அமுதன் கூறுகிறான். ஆனால் ஏன் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு நான் அயல் மனிதன் அல்லவே என்று கேட்கிறான். இனி பூங்குழலி தொடர்கிறாள். அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்யச் சொல்லுகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டு விட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பூ புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கி சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தன் அமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கைத்தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கைத்தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமல் இருந்தால் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் முழுகி போய்விட்டான் அல்லவா? தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும், யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றியது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போல இருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா?
1: சில சமயம் பார்த்ததுண்டு.
0: ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமேதான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி இந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்?
1: அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது.
0: காரணம் என்னவா இருக்கும்?
1: அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான் வந்திருக்கிறேன்.
0: அத்தையால் தான் வாய் பேச முடியாதே. எப்படி அவளுடன் பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையாமதா?
1: ஜாடையினால் பேசுவேன், பிறந்தது முதல் பழக்கம்.
0: அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றி சொல்வதாயிருந்தால் கஷ்டந்தான்.
1: பெரியத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம்.
0: அக்கா தங்கை இருவரும் வாய் பேச முடியாமல் பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம்! அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும்!
1: அது மட்டுமல்ல, சிறுவயதில் அக்காவும் தங்கையும் ஓயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரியத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரியத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசை.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னாராம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் வாய் பேச முடியாத ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா?
1: எப்படி போவாய்?
0: இந்த காட்டிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் காட்டுக்குள்ளேருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. இரண்டு மூன்று தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள்.
2: அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா என்று கூறினாள்.
0: குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். வாய் பேச முடியாத ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்துக் கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றிலும் ஏழெட்டு அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் வாய்பேச இயலா ராணியின் தோல் மீதிலிருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோல் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் வாய்பேச இயலாத ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்களெல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடி போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்கொடி சொல்லிக்கொண்டே வாய்பேச முடியாத ராணியிடம் சமிக்ஞை செய்தாள். வாய்பேச முடியாத அந்த ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிக்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் வாய்பேச முடியாத ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். வாய்பேச இயலாந்த ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். மூன்று பேரும் ஓடக்கரைக்கு வந்தார்கள். வாய்பேச இயலா ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சிவங்கியை காட்டினாள். பூங்குழலி,
1: வாமுதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டாளாம். இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள்.
0: இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள்.
2: பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய் என்று அமுதன் கேட்டான்.
0: உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தி மண்டபத்துக்கு அருகே பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் முக்கியமான பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லவா? அந்த உரையாடலின் போக்கில ரெண்டு பேர் சுபாவங்களின் செவ்வட்டான வேறுபாட்டை ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்தி இருந்தார் கல்கியார். ஒரு கட்டத்துல வரம்பு மீறி பேசிட்டதை உணர்ந்து, அமுதா, நீ உத்தமன், என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி கொஞ்சம் சமநிலைக்கு வர, அது என்ன விஷயம், திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே? என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்கிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படகில் திரும்பி வரும்போது தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்த பூங்குழலி எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்துல

தன் பெரிய அத்தையை பார்த்ததும் திகைச்சு போயிட்டா. சேந்தனமுதனுக்கோ இந்த வருகை எதிர்பாராத ஆனால் தேவைப்படும் சுமை தணிவு இல்லையா? இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பிரயாசை என்கிற சொல் பிரயாஸ் என்பதன் அடிப்படையில் உருவானது. பிர என்கிற முன்னோட்டு தீவிரமான என்பதையும் யாஸ் முயன்று சோர்வடை என்பதையும் இணைச்சு கடினமான ஒரு செயலை செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருமுயற்சி என்கிற பொருளை தருது. பிரயாசைன்னு சொன்னதுமே அந்த மூதாட்டி நினைவு தான் வருது. ராணி அவளை அழைச்சி வருது சுழற்காற்று அழைச்சி வருவது போலத்தான். இருந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நந்தினியிடம் ராக்கமா சொன்னாள் அல்லவா? இப்போ மரத்தின் அடிப்பகுதியில் சாஞ்சி நிற்கிற காட்சி பூங்குழலிக்கே வியப்பா இருக்குது. மான் கன்று அவ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாமத்திலே ஒரு மானை தரித்து ஒரு மானை வைத்தாய். பட்டினத்து பிள்ளையார் பாடலின் இந்த பகுதி நினைவுக்கு வருது. இடது திருக்கையில ஒரு மான், அதே பக்கத்துல மான் போன்ற உமை அம்மை. தத்துவ அடிப்படையில ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க ஞானியர். மான் நாத தத்துவம், ஈசனின் நேர் திருக்குறிப்பாலே தொழிற்படுகிறது. மான் அழகான கண்களை உடையது. ஆனா அம்மையின் திருக்கண்களுக்கு ஒப்பிட முடியுமா? அதனால நாணி இந்த மான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான். இங்கே கோடிக்கரையில் பூங்குழலின் அத்தையின் பரிவு ததும்பும் கண்களை தன் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதாக கவிதை நயத்தோடு சொல்கிறார் கல்கியார். நல்லது. இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழிவர்மரை இருக்க சொல்லியிருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6,04 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பாவிஜை வரிகளில், ஹரிஹரன் குரலில், வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: மணி 26 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் இருந்து வைரமுத்துவின் வரிகளில் ஏ ரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

என் இனிய பொன்னிலாவை நேர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பழனி பாரதி வரிகளில் கார்த்திக்கும் சித்ரா சிவராமனும் பாடிய பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

9:46. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் வைரமுத்து வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீம், ஹாரிஸ் ஹரிஷ், ராகவேந்திரா, ஒய் எஸ் அருண் எல்லோரும் பாடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: நேரம் 9:52. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் மூமேத்தா வரிகளில் ஹரிஹரன் குரலில். காசி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நேரம் 10 மணி. கேட்டுட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராஜாவின் இசையில், வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை ஊரப்பாக்கம் பார்த்திபன் கேட்டிருக்காரு, அவருக்காக அந்த பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோ.

மகேஷின் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் பாடிய பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை மாதவரத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக வந்துட்டு இருக்கிறேன். 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இரவு நேரம் இசைக்கான நேரம். இளையராஜாவின் இசையில் புலமைப்பு தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கோம். கொருக்குப்பேட்டையிலிருந்து முத்து மாறி இந்த பாடலை கேட்டிருக்காங்க.

ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கார்கி வரிகளில் ஹரிச்சரணும் ஷ்ரேயா கோஷலும் பாடிய பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை அலிவலம் வசந்த் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்புடையோடு.

நேரம் 10:20. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் பிரைசுடன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சொர்ணலதாவும் பாடிய பாடல். உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை அம்மாப்பேட்டை லோகநாதன் கேட்டிருக்கார். இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

ராஜாவின் இசையில் ஆர் பி உதயகுமார் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசீலாவும் பாடிய பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை கூட வாசல் நஜிரா கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இரவு நேரம் இசைக்கான நேரம். இளையராஜாவின் இசையில் வாலி வரிகளில் பி ஜெயச்சந்திரன். குரலில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திருக்கு. குடவாசல் மதுஷா இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

10:42. எம்எஸ் விஸ்வநாதன், இசையில் கண்ணதாசன், வரிகளை பி சுசிலாவின் குரலில். ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை 7 கிணறு தேவா கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடலில் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஏஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனும் ஸ்வர்ணலதாவும் பாடிய பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து காத்துட்டு. இந்த பாடலை மனோஜ்குமார் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 10:53. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வருகையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பிரேமா கேட்டிருக்காங்க பல்லாவரத்திலிருந்து. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் 2-3 தான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனதிலே ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் கீதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சுவர்ணமுகி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுவர்ணலதா இவங்களுடைய குரலில் சுவராஜ் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பொற்காலம் படத்துல இருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு.

விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸில். நேரம் 11:32 நிமிடமாயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சொல்லவா? கதையா சொல்லவா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.3.

ஆறு, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணீராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எலரா கிருஷ்ணா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது காம்போஜி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அகரமூமகி என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், சுத்த சாவேரி ராகம், ஆதி தாளம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேரம் 5:29. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது